நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மீட்டர் 320.5 மதிய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது இன்றைய காலை ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆண்டு ஆணி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை.

கத்தார் நாட்டின் தந்தை அமீர் மேதகு ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி நேற்று காலமானார். அன்னாரது மறைவையொட்டி இந்தியாவில் இன்று ஒரு நாள் அரசு

அன்பில்லாதவர் எப்பொருளையும் தாமே அனுபவிப்பர். அன்புடையவர் தம் பொருள் மட்டுமன்று தமது உடலையும் பிறருக்கு உரிமையாக்குவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நேரம் 5:55:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்: திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். கலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று வயக்காடு. காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7:00 காலை மலர் நிகழ்ச்சியில் செவிச்செல்வம் வழங்குகிறார் முனைவர் லீ சிவக்குமார். சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன. 8:00 இதயராகம், காலை 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை,

பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் இன்று தனயன் தோழன் கல்வியாளர் மார்ட்டின் ஆசிர்வாதம் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். காலை 10 மணிக்கு விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 பொற்காலம் வெற்றி கொடிகட்டு ஆகிய திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் இடம்பெறும். காலை 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்கள். பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் 2026 இரண்டாம் அத்தியாயம். 12:50 பாப்கார்னர். 1 மணிக்கு மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பில் அதிகம் லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி விஜயகுமார் அவர்கள். பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் கும்பகோணம் ஞானி சரவணன் அவர்கள் தொகுப்பிலிருந்து. 3 மணிக்கு இசைத்துறல். 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்களுடன். மாலை 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கு உற்சாகம் உச்சம் வெற்றி கொடிகட்டு இளம் தொழில் முனைவோர் என் லாவண்யா அவர்களுடன் நேர்முகம். இந்நிகழ்ச்சி நமது முதலலைவரிசையில் காலை 10:45. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் முத்துக்குமரன் அவர்கள். 8:05 ஃபீஃபா கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலையின் நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 அரங்கிசை, பகல் 12:10 சங்கீத சாரல், மாலை 5:30 என்சிஇஆர்டி வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திமடல், 9:15 செய்திச்சுடர், 10:00 அரங்கிசை.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: சுருக்கம் வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில்

0: 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 6:02, தொடர்வது பாரதிப்பன்.

0: நேரம் காலை 6:10 எட்டு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய

0: சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள் அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபி சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூர் கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலர் எனும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேயர்களே, கத்தார் நாட்டின் தந்தை அமீர் மேதகு ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு இந்தியா இன்று ஒரு நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கிறது.

நேரம் 6:15. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி ஆனந்தராகம். நிகழ்ச்சியின் முதலில் பிதுகுளி முருகதாஸ் அவர்கள் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:21 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் அதிகாலை பொழுதில் இசைந்து வரும் பக்தி பாடல்களை ஆனந்த ராகம் நிகழ்ச்சியில் கேட்டு நினைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ் சரளா குழுவினர் பாடியது.

ஆனந்த ராகம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் குடலும் பாடல் பல குரல் இசையில்.

ஆனந்தராகும் நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 6:28 போகுதுங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது.

நேரம் 6:32 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் பக்தி கீதங்களை கேட்டிணைஞ்சிருக்கோம். ஆனந்தராகம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சேலம் ஜெயலட்சுமி அவர்கள் பாடியது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது ஆனந்தராகம். நேரம் 6:35.
1: பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 29 நாள் திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சி.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வயக்காடு.
6: வயக்காடு
7: என்ன, அண்ணனோட விவசாய நிலத்துல பெரிய போர்டு வச்சு மாட்டிருக்க? இங்கு மாப்பு சுற்றுலாவிற்கு தலைக்கு 1000 ரூபாய் வசூல் செய்யப்படும்.

0: தம்பி என்னப்பா அங்கேயே நின்னுட்ட, உள்ள வாப்பா. ஏன் ஏன் அங்கேயே நிக்கிற, வா வா வா.
1: என்னண்ண ஏதோ மாப்பு வேளாண் சுற்றுலான்னு போட்டிருக்குண்ண, அது என்னண்ண?
0: அதுவா, வாப்பா உள்ள வா, கொஞ்சம் நடந்துகிட்டே பேசுவோம்.
1: சரி வாங்க பேசிட்டு போவோம்.
0: தம்பி இப்ப நிறைய இளைஞர்கள் விவசாயத்துல ஈடுபடுறாங்க.
1: ஆமா,
0: ஆனா அவங்களுக்கு விவசாய பாரம்பரியம் பத்தியும் மரபு தொழில்நுட்பத்தை பத்தியும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த மரபு சுற்றுலா ஐடியா. எப்படி
1: அங்க மாப்பு சுற்றுலான்லாம் எழுதி கிடக்கு?
0: மரப சுருக்குனா மாப்பு அப்படின்னு சுருக்கமா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். முழுசா தெரியற மாதிரி மரபு விவசாயம் அப்படின்னு வச்சா பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. புரியாம எழுதுனா தானே வந்து கேட்பாங்க. இப்ப நீயே எப்படி வந்து
1: சிக்கன? அது சரிண்ண, அந்த மரபு தொழில்நுட்பத்தை பத்தி சொல்லுங்க, கேட்டுக்கிறேன்.
0: தம்பி நீ உழவு ஓட்டினதுக்கு அப்புறம் நல்லா உழவு பண்ணிருக்கேன் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுப்ப?
1: எனக்கிட்ட இருக்க செயற்கை தொழில்நுட்ப செயலி உதவியா வச்சு ஓரளவு கண்டுபிடிச்சுக்கிடுவேன்.
0: தம்பி இதுக்கு ஏஐ எல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாம். வாயில நாம மெல்லுற வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்த எச்சிய உழுத நிலத்துல துப்புனதுக்கு அப்புறம் மண்ணு கருப்பா இருந்துச்சுன்னா நல்ல உழவு, சரியா? சிகப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் உழவு தேவைன்னு அர்த்தம்பா.
1: பாரியா இவ்வளவு விஷயம் இருக்கா? அது சரிண்ணே, இதுக்காண்டியேதான் உழவர்கள்லாம் வெத்தலை பாக்கு போட்டு திப்பிருப்பாங்களோ?
0: ஏ இருக்கலாம் தம்பி, வெத்தலை போடுறது நல்லது தானே. இப்ப தப்பார் இங்க இங்க இங்க பாக்குற பாரு, இந்த செடி இதுக்கு பேரு ஆடு தீண்டா பாலைன்னு பேரு.
1: ஓஹோ,
0: இது நிலத்துல வளர்ந்தா மண்ணுல தழைச்சத்தும் மணிச்சத்தும் குறைவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம்.
1: வாவ் சூப்பர்ண்ண, நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி.
0: கூச்சமா இருக்குப்பா, சும்மா இருப்பா சும்மா இருப்பா. இந்த பார் இங்க பார், இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வயல் எலிய கட்டுப்படுத்த நீங்க என்னென்னமோ செய்யறீங்க. நான் சிம்பிளா ஒரு விஷயம் செய்வேன்பா.
1: என்னென்ன?
0: மக்காச்சோளத்தை நல்ல தண்ணியில ஊற வச்சு அதுல சிமெண்ட்டை கலந்து வச்சிடுவேன், எலி தொலை சுத்தமா குறைஞ்சிரும்.
1: ஆஹா, சரி சரி சரிண்ணே, சூப்பர்ண்ணே. சரி, இந்த வெங்காயம் அழுகாம இருக்கவும், துவரை கருப்பு உளுந்தெல்லாம் வெகு நாள் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கிறதுக்கும் உங்களுடைய மெத்தல ஏதாவது வந்தா சொல்லுங்கண்ணே.
0: சொல்றேன் சொல்றேன், அதுக்குத்தானே நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். தம்பிக்கு நிறைய இன்னைக்கு மரபு விவசாயத்தை பத்தி சொல்லி தரணும்னு முடிவு பண்ணிட்டோம் இல்ல? சொல்றேன் கேளுப்பா. இந்த வெங்காயத்தை மூங்கில் இல்லனா நெல் வைக்க இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார சுத்தி வச்சா அது கெடாம ரொம்ப நாள் பாதுகாப்பா இருக்கும்பா. அதே மாதிரி துவரையில செம்மண் பூசினாலும் கருப்பு உளுந்துல விளக்கெண்ணெய் தடவுனாலும் இத பூச்சி தாக்குதல் இல்லாம நீண்ட நாள் பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
1: அண்ணா அங்க பாருங்க, ட்ரோன் பறக்குற மாதிரி எக்கச்சக்க தட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்குண்ணா. ஊசி தட்டாம்பூச்சிய வளர்க்குறீங்களா என்ன?
0: ஏன்பா நீ வேற, இந்த ஊசி தட்டாம் பறக்கிறதுல ஒரு பெரிய விஞ்ஞானமே இருக்குப்பா.
1: என்னண்ணா அது?
0: கேளு, அப்படி கேளு, அண்ணங்கிட்ட கேளு, தகவலை சொல்றேன். இந்த ஊசி தட்டாம்பூச்சி தரமட்டத்துல பறந்தா அடுத்த 24 மணி நேரத்துல மழை கொட்டோ கொட்ட போகுதுன்னு அர்த்தம்பா. அந்தி ஈசல் அடைமழைக்கு அச்சாரம்.
1: அப்படியான, நான் கிளம்புறேன்னு. மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது, கொடை எடுத்துட்டு வரலையே.
0: தம்பி தம்பி தம்பி, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய், 1000 ருபீஸ்.
1: ஏன் ஏன் ஏன் ஏன் ஏன் எதுக்கு
0: வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புப்பா.
1: ஏன் ஏன் ஏன் எதுக்குண்ணே?
0: இவ்வளவு நேரம் மாப்பு விவசாயம் பத்தி சொன்னதுக்கு
1: இது பகல் கொள்ளையால இருக்குது.
0: இல்ல இல்ல, இது பகல் இல்லப்பா, காலை நேரம். சாயந்தரம் வாப்பா, நாம மாக்காவை பத்தி விரிவா பேசுவோம்.
1: அது என்ன மாக்காவா?
0: மரபு கால்நடை வளர்ப்பு.
1: ஓ அப்படின்னா 10 எருவ மாட்டை அனுப்பி விடுறேன்னு, அதுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுங்க.
0: ஓ எஸ், கத்து கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு ஃபீஸ் ஒவ்வொன்றத்துக்கும் 2000 ரூபாப்பா.
1: என்ன, எருவ மாட்டுக்கு ஒரு கிளாஸ் அட்டம் பண்ண 2000 ரூபாயா? நீங்க பெரிய ஆளுன்னு, மனுஷனுக்கும் கத்து கொடுக்குறீங்க, மாட்டுக்கும் கத்து கொடுக்குறீங்க.
2: காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வயக்காடு, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு

0: நிகழ்ச்சியில் இனி கால்நடை வளர்ப்போரி, கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும். நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் மற்றும் சினைப்பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவாக பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே தடுப்பூசி முகாம்களில் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மேலும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். வரும் நாட்களில் காற்று அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதத்திற்கு மேற்பட்ட கரும்பு பயிர்களுக்கு தோகை உரித்து விட்டம் கட்டுவது அவசியமாகும். ஏனெனில் பயிர்கள் அதிகம் காற்றினால் சாய்வதை தடுக்க இயலும். மேலும் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கும் நன்கு காய்பிடித்துள்ள பப்பாளி மரங்களுக்கும் சவுக்கு அல்லது மூங்கில் கொண்டு முட்டு கொடுத்து அவை சாய்ந்திடாமல் பாதுகாக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தக்காளி, கத்தரி மற்றும் மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களில் பூச்சியின் தாக்குதலை கண்காணிக்க விளக்கு பொறிகள் அல்லது மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை வைக்கலாம். தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள சின்ன வெங்காய பயிரின் வயலை சுற்றிலும் காற்று தடுப்பான்களான அகத்தி, சித்தகத்தி அல்லது ஆமணக்கு போன்ற பயிர்களை 6 முதல் 8 அடி இடைவெளியில் நடுவதால் மண் காய்ந்து எளிதில் நீர் ஆவியாவதை தடுத்து மண்ணின் ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி விஜயகுமார் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும் நேர்முகம் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் முத்துக்குமரன் அவர்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2வது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சிப்பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின்

0: கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24ஆம் தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேகா அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் என்றும் அவர்

அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்ச

0: படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின்போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத் தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 6:55. இப்ப நாம கேட்கலாமா இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல வருகிறது.
2: கவிஞரும் தத்துவவியலாளரும் நாட்டுப்புறவியலாளரும் மொழிபெயர்ப்பாளருமான அட்டிப்பேட் அசூரி கிருஷ்ணசாமி ராமானுஜன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1993. தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய 5 மொழிகளில் நிபுணத்துவம் பெற்றவர். இவரின் படைப்புகள் பெரும்பாலும் ஆங்கிலத்திலும் கன்னடத்திலுமே கிடைக்க பெற்றுள்ளன. சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர். 20 வயது முதலே அருமையான கவிதைகளை தனது நாட்குறிப்பில் எழுதி வந்தவர். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றியவர். குறுந்தொகை பாடல்களை மொழிபெயர்த்து தி இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்ற பெயரில் வெளியிட்டார். இந்திய நாட்டுப்புற கதைகளை உள்ளடக்கிய ஃபோக் டேல்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இவரது நூல் மிகவும் சிறப்பானது. சங்க இலக்கியங்களை அதன் நடைச்செப்பம் குறையாமல் மொழிபெயர்த்தவர். தமிழ் மொழி இலக்கியம் பற்றிய உயர்வான பார்வை மேல்நாட்டவர்களுக்கு ஏற்பட ஏ.கே. ராமானுஜன் படைப்புகள் பணிகள் வழிகோலின. 1999 ஆண்டு இவரது மறைவிற்கு பின் இவரின் தி கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. தமிழ் இலக்கியங்கள் உலக அளவில் பரவ காரணமான ஏ.கே. ராமானுஜன் அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுவோம். ஓவியர், நடிகர், சமூக போராளி என பல பரிமாணங்களை கொண்ட தேசிய விருது பெற்ற ஆடை வடிவமைப்பாளர் வீரசந்தானம் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2017. தமிழில் வந்த முதல் ஓவிய நூலான முகில்களின் மீது நெருப்பு என்ற ஓவிய புத்தகத்தை வெளியிட்டவர். தோல்பாவை கூத்து குறித்த ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர் வீரசந்தானம். தஞ்சைக்கு அண்மையில் உள்ள விழாரில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் கூடத்தில் உள்ள இவர் படைத்த கருங்கல் சிற்பங்கள் 2009 ஆண்டு நடந்த ஈழப் போரின் அவலங்களை சித்தரித்து காட்டுகின்றன. முதன் முதலில் 1989 ஆண்டு சந்தியாராகம் திரைப்படத்தில் நடித்தார். பின்னர் அரவான், பீட்சா, வில்லா போன்ற திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர். எந்த கலையாக இருந்தாலும் மானுட மேம்பாட்டுக்காக படைக்கப்பட

0: வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். அதை நோக்கித்தான் என் பயணம் என்று கூறுவார் வீரசந்தானம்.
1: முதல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 1930 இதே நாளில் தொடங்கியது. இந்த போட்டி உருகுவே நாட்டில் நடைபெற்றது.
2: தமிழ் பேரவை செம்மல், ஆராய்ச்சி அறிஞர், செந்தமிழ் செம்மல் உள்ளிட்ட பல விருதுகளும் பட்டங்களும் பெற்ற தமிழ் அறிஞர் பேராசிரியர் சுந்தர சண்முகனார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1922. கடலூரை அடுத்த புதுவண்டிப்பாளையத்தில் பிறந்த இவர் திருக்குறள் தெளிவு, தெவிட்டாத திருக்குறள் ஆகிய இதழ்களை நடத்தினார். திருக்குறளின் மீது தீவிர பற்று கொண்ட இவர் அந்த பெயரிலேயே கல்வி நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் திருக்குறள் செல்வர், தமிழ் இலக்கியத்தில் சிறந்தவருக்கு பாவலர் ஆகிய பட்டங்கள் வழங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். புதுவை பயந்தமிழ் பதிப்பகம் தொடங்கி தமிழுக்கு அருந்தொண்டாற்றிய இவர் தம் வாழ்நாளில் வீடும் விளக்கும், வள்ளுவர் இல்லம், தமிழ் அகராதி கலை உள்ளிட்ட 69 நூல்களை எழுதியுள்ளார். சமகாலத்தில் வாழ்ந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன், முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன், தமிழ்தென்றல் திருவிக்க பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் உள்ளிட்ட அனைத்து தமிழ் அறிஞர்களோடும் மிகச்சிறந்த நட்பு பாராட்டி தமிழ் வளர்த்தவர் பேராசிரியர் சுந்தர சண்முகனார்.
0: கவி பேரரசு வைரமுத்துவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1953. கவித்துவமாக பேசுவோரை, என்ன நீ வைரமுத்து மாதிரி பேசுகிறாய் என்று சொல்ல வைத்தவர். எதுகையும் மோனையும் எட்டு திக்கும் பறக்க சந்தச்சுவை நிறைந்த இவரின் திரையிசை பாடல்கள் கேட்போரை முனக வைத்தன. கள்ளிக்காட்டு இதிகாசம் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுத்தந்தது. தமிழ் செய்த பேரு இவர் தமிழராய் பிறந்தது.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். ஒவ்வொரு விடியலும் நமக்கு சொல்லும் ஒரு அழகான செய்தி. நேற்று எப்படி இருந்தாலும் இன்று புதிதாக தொடங்கலாம். அந்த புதிய தொடக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் புத்தம் புது மலராய் விரிய காத்திருக்கிறது காலை மலர். இன்றும் காலை மலரின் இதழ்களாய் விரிய வருகிறது அருமையான தகவல்கள், இதமான பாடல்கள், இன்னும் பல. இணைந்திருங்கள் எங்களோடு. இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: செவிச்செல்வம் வழங்குபவர் முனைவர் லீ சிவகுமார் அவர்கள்.
1: சிரோனதீஸ்னு ஒரு கவிஞர் இருந்தாரு. அவரு ஆசியாவில் உள்ள பல நாடுகளுக்கு போனாரு. அங்க இருக்கிற மன்னர்களை பார்த்து பாடி ஏராளமான பரிசுகளை வாங்கினாரு. அங்கிருந்து தன் சொந்த நாட்டுக்கு கப்பல்ல பயணப்பட்டாரு. அந்த கப்பல்ல விலை உயர்ந்த பொருட்களை வச்சிருந்த வணிகர்களும் பயணப்பட்டாங்க. திடீர்னு வீசின புயல் காத்துல கப்பல் கவலை தொடங்குச்சு. எல்லா பயணிகளும் தங்கள் பொருட்களை எடுத்துக்கிட்டு கடல்ல நீந்தி தப்பிக்க நினைச்சாங்க. கவிஞர் மட்டும் எந்த பொருட்களையும் எடுத்துக்காம கடல்ல குதிக்க போனாரு. ஒரு பயணி அவரை பார்த்து உங்கள் மூட்டைகளை நீங்க ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டாரு. என் மூட்டைகள்ல விலையுயர்ந்த பொருட்கள் இருப்பது உண்மைதான், ஆனா அந்த செல்வங்களை நான் பொருட்படுத்தல. என் உண்மையான செல்வம் என் உள்ளத்துல இருக்கு அப்படின்னாரு கவிஞர். அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லா பயணிகளும் பொருட்களோட நீந்தி கரை சேர முயற்சி செஞ்சாங்க. கடல் கொள்ளக்காரங்க வந்து அவங்களோட செல்வங்களை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. கவிஞரும் சில பயணிகளும் தான் தப்பிச்சாங்க. நிறைய பேரு நீந்தி கரையேற முடியாம கடல்ல இறந்துட்டாங்க. சிரோனிதீஸ் தன் நாட்டு மன்னரை போய் பார்த்தாரு. அவரு கவிஞருக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்தாரு. கவிஞர் அடுத்த நாள் தன் தெரு வழியா நடந்து வந்தாரு. வர்ற வழியில கப்பல்ல தப்பிச்ச ஒருத்தரை பார்த்தாரு. அவரு வறுமையில ரொம்ப துயரப்பட்டாரு. கவிஞர் அவரை பார்த்து சொன்னாரு, என்னோட செல்வம் அழியாதது என் உள்ளத்துல இருப்பதுன்னு கப்பல் இருந்து சொன்னேன். எல்லோரும் சிரிச்சிங்க. இப்ப என்னாச்சு, உங்க செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. என் செல்வம் கல்வி செல்வம், அது எனக்கு இழந்த எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துச்சுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்ட அந்த வணிகர் தலை குனிஞ்சாரு. இந்த கல்வி செல்வம் அழியாததுங்கிறத விவேக சிந்தாமணி, வெள்ளத்தால் அழியாது, வெண்தழலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிறக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னே அப்படின்னு அழகா பதிவு செய்து இந்த பாடல் கல்வி செல்வத்தின் சிறப்பை எடுத்து சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற கல்வி நீராலும் நெருப்பாலும் அழியாது, வேந்தரால கூட நம்ம கல்வியை எடுத்துக்க முடியாது. நம்ம கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம கல்வி அறிவும் கூடும். திருடரால கூட நம்ம கல்வியை திருட முடியாது. இப்படி நம்ம உள்ளத்துல கல்விங்கிற பொருள் இருக்கிறப்ப நாம எதுக்கு பொருள் செல்வத்தை தேடி போகணும்னு கேட்கிறாரு விவேக சிந்தாமணி ஆசிரியர். கவிஞர் சிரோனிதீஸ் பொருட்செல்வத்தை பொருட்டா மதிக்காம கடல்லையே விட்டுட்டு வந்தாரு. ஆனால் அவருடைய கல்வி செல்வம் அவருக்கு பொருட்செல்வத்தை தேடி கொடுத்துச்சு. அதனால கல்வி செல்வத்தை நாம இளம் வயசுலயே தேடிக்கணும். இந்த கல்வி நமக்கு தர அறிவு நம்ம எவ்வளவு துயரத்துல இருந்தாலும் நம்ம காப்பாத்தும், நம்ம கவலைகள் எல்லாத்தையும் போக்கும். பஞ்சநாதம்னு ஒரு நாடு, அந்த நாட்டுல ஒரு வழக்கு இருந்துச்சு.

0: ஒரு மன்னன் 3 ஆண்டு ஆட்சி புரியலாம். அதற்கு பிறகு அந்த மன்னனை அந்த நாட்டுக்கு அருகில் இருக்க ஆற்றுல மேலதளத்தோடு கொண்டு போய் மூழ்கடிச்சு சாகடிச்சிருவாங்க. மன்னனாக இருந்து ராஜபோகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தலில் கலந்துக்கலாம், வெற்றி பெற்று மன்னன் ஆகலாம். இப்படி நடந்த தேர்தலில் அறிவரசன் ஒருத்தர் நின்று வெற்றி பெற்றார். அவர் எப்படியாவது இந்த மரணத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாரு. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாரு. தனக்கு நெருக்கமான நம்பிக்கையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாரு. அவர் மூலமாக அந்த நாட்டுக்கு தொலைவில் ஒரு குட்டி நாட்டை உருவாக்கி அதற்கு மன்னனாக திட்டமிட்டாரு. அதுக்கான வேலைகளை ரகசியமாக செஞ்சாரு. மன்னரை 3ஆம் ஆண்டு இறுதியில் ஆற்றுல மூழ்கடிக்கும் நாள் நெருங்கிட்டு இருந்துச்சு. மன்னர் அறிவரசன் அதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி படகுல பயணம் செஞ்சாரு. அந்த ஆற்றுல எப்படி தப்பிக்கணும்னு திட்டமிட்டு ஏற்பாடுகள் செஞ்சாரு. நீண்ட நேரம் தண்ணீர்ல மூச்சு அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கலையை கத்துக்கிட்டாரு. மூழ்கடிக்கும் நாள் வந்தது. எல்லா மக்களும் மன்னரை ஊர்வலமா அழைச்சிட்டு ஆத்துக்கு வந்தாங்க. மன்னர் அறிவரசன் மகிழ்ச்சியா ஆத்துல மூழ்கிறதுக்கு தயாரானாரு. மன்னரோட பெரிய கல்லை கட்டி ஆத்துல இறக்கிட்டாங்க. மன்னர் நீண்ட நேரம் மூச்சு அடக்கிக்கிட்டு உள்ளே இருந்தாரு. நம்பிக்கையான அந்த ஆள் ஆற்றில் மூழ்கி மன்னரின் கட்டை அவிழ்த்து விட்டாரு. அவரு ஆத்துக்குள்ளதை நீச்சல் அடிச்சு வெகு தூரம் போனாரு. மக்கள் எல்லாம் மன்னர் இறந்துட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனா மன்னன் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்ச அறிவரசன் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர் மூலமா புதிய நாட்டை அடைஞ்சாரு. அங்கேயே மன்னரா நீண்ட காலம் ஆட்சி புரிந்தாரு. இப்படி திட்டமிட்டு உழைக்கிறவங்களையே அறிவுடையவர்னு சொல்றோம். அறிவு நமக்கு இறுதி வராமல் காக்கக்கூடிய கருவியாகவும் பகைவர்களை அழிக்கக்கூடிய அரணாகவும் இருக்கு. இதைத்தான் வள்ளுவர் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண்னு பாடியிருக்கிறாரு. இந்த கல்வியை போற்றுவோம், கவலையை போக்குவோம்.
1: செவிச்செல்வம். வழங்கியவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz. நேர்களை உங்கள் நினைவிருக்க இன்று காலை 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடிகட்டு இளம் தொழில் முனைவோர் என் லாவண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு

சுமார் 8 சட்ட திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும்.
தேர்தல்

0: களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைபிள் படையினர் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின்போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனர். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18 தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18 தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6 முதல் 7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது காலை மலர் நிகழ்ச்சியோடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது காலை மலர். கலைமலரில் இனி தெரிந்து கொள்வோம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,299 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 239 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 75.8 அடியாக உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காலை மலர்.

0: நம்ம உடலோட ஒரு புரிதல் எப்பவுமே இருக்கணுங்க. அது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நீங்க இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். சில தாய்மார்கள் தங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
1: இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் போதும். அதுதான் அவங்களோட உடல் வளர்ச்சிக்கு, மன வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சில நேரங்களில் சில தாய்மார்கள் கேட்கறதுக்கு 1.5 மாதம் ஆகும்போதே ஏதோ காரணத்தால் தாய்ப்பால் நின்றுச்சு, ஃபார்ம் ஆஃப் ஃபீட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா குழந்தையோட எதிர்காலம் எதுவும் பாதிக்குமா அப்படின்னா ஃபஸ்ட்டு பயப்பட தேவையில்லை. முதல்ல தாய்மார்கள் வந்து அந்த 1.5 மாதத்தில் தாய்ப்பால் நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். இப்போ நிறைய லாக்டேஷன் கவுன்சிலர், லாக்டேஷன் கன்சல்டன்ட் அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ஏதாவது பிரச்சனைனால நின்றுருக்கா, இல்லை சிம்பிள் ஸ்ட்ரெஸ்னால மனப்பதட்டத்தினால தாய்ப்பால் நின்றுருக்கான்னு கண்டுபிடிச்சி மறுபடியும் தாய்ப்பாலை வந்து நார்மலாக உற்பத்தி ஆக்க முடியும். தாய்ப்பால் நின்று போனாலும் மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது மறுபடியும் தாய்ப்பாலை ஊற வச்சு அந்த குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க முடியும். ஒருவேளை ஏதோ சில காரணத்தினால

0: தாய்ப்பால் சரியாக கொடுக்க முடியாமல் போனாலோ இல்லை தாய்ப்பால் நின்று போனாலோ அந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு உணவு முறைகள், உடல் பயிற்சிகள், கரெக்டான புரதச்சத்து, கரெக்டான மாவு சத்து, காய்கறிகள், கீரை, பழங்கள் இதெல்லாம் சரிவிகித உணவு சாப்பிடும்பொழுதும் கரெக்டான டைமில் எக்ஸசைஸ் செய்யும்பொழுதும் அந்த குழந்தைங்களும் தாய்ப்பால் குடித்த குழந்தைங்கள் மாதிரியே நார்மலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதோ சில காரணத்தால் நம்ம குழந்தைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதனால் நம்ம குழந்தைக்கு பெரிய பெரிய பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்பட தேவை இல்லை. இப்போ சில தாய்மார்கள் வந்து எனக்கு பால் கம்மியாக இருக்குது, பாலே ஊற மாட்டேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டா சரியாகும், என்ன பண்ணால் சரியாகும் அப்படிவாங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், தாய்ப்பால் வந்து ஒரு எமோஷன், அது உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக அம்மாவுக்கு எவ்வளோ உடம்பு வீக்காக இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தை நல்லா வருவான் அப்படின்னு மனசில் நினச்சி ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் பால் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் ஊறிடும். இப்போ எப்படி அழுக வந்து எப்படி கண்ணு தண்ணி எப்படி ஊறுது வருது, அதுக்கு எதாவது நம்ம சாப்பிட்றோமா எதாவது பண்ணுறோமா, அது எமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வருது. எப்படி அழுகையில் கண்ணு தண்ணி வருதோ அதே மாதிரி ஒரு சந்தோஷமான எமோஷனில் குழந்தையை பார்த்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு மனசில் நினச்சிங்க அப்படின்னாவே தாய்ப்பால் நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அதை தாண்டி வரல அப்படின்னா உங்கள் மன ஸ்ட்ரெஸ் எதாக இருக்கா, மனப்பதட்டம் எதாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி சரியான அளவு தண்ணி குடிக்கிறீங்களா, நல்ல புரோசத்து உள்ள உணவு சாப்பிட்றீங்களா, காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சாப்பிட்றீங்களா, சரியான அளவு ஓய்வு இருக்கா, உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும். ஸோ சரியான அளவு தண்ணி குடிங்க, புரோசத்து உள்ள உணவு நிறைய சாப்பிட்டுக்குங்க, அதே மாதிரி தண்ணி நிறைய குடிங்க, மனசை அமைதியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்த 6 மாதத்தில் நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்று, நமக்காக இறைவன் வந்து ஒரு அழகான ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட்டுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட தாய்ப்பாலை கிஃப்டாக கொடுக்கணும். நான் எப்போதுமே தாய்ப்பாலை வந்து திரவ தங்கம் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ நகை சேர்க்குறீங்க, எவ்வளோ பணம் சேர்க்குறீங்க அதெல்லாம் அப்புறம், உங்கள் குழந்தைக்கு டெய்லி டெய்லியும் திரவ தங்கத்தை கொடுங்க, அதாவது தாய்ப்பாலை கொடுங்க. அது எல்லா தாய்மாலும் கண்டிப்பாக முடியும். அதை கொடுத்தீங்கன்னா குழந்தை வந்து எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகளை பாதுகாத்துக்க முடியும். அப்படி வரல அப்படின்னா லாக்டேஷன் கவுன்சிலர், லாக்டேஷன் கன்சல்டன்ட் இருக்காங்க நிறைய எல்லா ஊர்லேயும் போன்ட்டாங்க, இல்லைன்னா குழந்தைகள் நல்ல மருத்துவர், இவரை அணுகுனீங்கன்னா அவங்க முறையான செயல்முறையை செஞ்சு கண்டிப்பாக தாய்ப்பாலை மறுபடியும் வர வைக்க முடியும்.
1: குழந்தைகளுக்கான நல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள்.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இணைந்திருப்பது காலை மலர் நிகழ்ச்சியோடு. காலை மலரில் இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 46, பச்சை மிளகாய் 44, மொச்சைக்காய் 80, சுரைக்காய் 24, சௌசௌ 36, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி மற்றும் நூல்கொள் 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 54, பச்சைப்பட்டாணி 220 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் பூ ஒன்று 45, எலுமிச்சை பழம் ஒன்று 4 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் கிலோ ஒன்று 130 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 26, பரங்கைக்காய் 22, ஆப்பிள் 300, ஆரஞ்ச் 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது காலை மலர்.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இணைந்திருப்பது காலை மலர் நிகழ்ச்சியோடு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக இங்கிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளில் நாளை காலை 9:45 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சாரம் இருக்காது என மின்வாரிய செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் 2026 ஆண்டிற்கான முதல்வர் மாநில இளைஞர் விருது பெற விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு அரியலூர் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலரை 74 01 70 34 99 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 74 01 70 34 99 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காலை மலர்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது காலை மலர். வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காலை மலர்.

0: சொன்னா. நோ டென்ஷன் பேபே.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மானியத்துடன் கூடிய சுயதொழில் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் நாளை தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேர்கள் இணைந்திருப்பது காலை மலர். திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் உறுப்பினராக பதிவு செய்துள்ளவர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தவர்கள் உதவித்தொகை பெற அந்தந்த வட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம். திருச்சி மாவட்டத்தில்

நேரம் 8:04 ஆயாச்சுங்க. இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட நிகழ்ச்சியில் இன்னைக்கு நமக்கு பிடிச்ச புதிய திரை இசை பாடல்களையும் வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். நம்ம பேர், ஊர், நமக்கு பிடிச்ச பாட்டு, திரும்பற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் சேர்த்து அழகிய தமிழில் தட்டத்து செஞ்சு 938 546 102 1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க பிரியா, முசிறியிலிருந்து, திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:10 ஆக போதுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதய ராகம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். வாட்ஸ்அப் வழியாக நமக்கு பிடிச்ச புதிய திரை இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க காவ்யா புதுக்கோட்டையிலிருந்து. அவங்க கேட்டிருக்க பாடல் குலேபகாவலி திரைப்படத்திலிருந்து.

0: possibility likely in new bilateral investment treaty taking shape, cites Financial Express. Coach Mitra app to track boarding, railway roadmap and counselling to improve passenger behaviour, reports the Indian Express. Small towns beat big cities in rooftop solar adoption, cites the Times of India. And finally, in a first-of-its-kind project, Washington may soon house India's story through immersive technology, writes the Pioneer, presenting India's contributions of its journey from Indus Valley civilization to a nation on the rise to the global audience. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And in news just in, the mortal remains of the 15 Indian tourists who lost their lives in boat capsize incident near Phu Quoc Island in Vietnam will be repatriated from Ho Chi Minh City to India today via Vietnam Airlines flight VN979. The Indian Embassy in Vietnam in a social media post said that the flight is scheduled to depart from Ho Chi Minh City at 6 p.m. local time and is expected to arrive at Mumbai's Chhatrapati Shivaji Maharaj International Airport at 9:35 p.m. Indian Standard Time. And now before we end the bulletin, the headlines once again. Two new anti-crime laws passed by West Bengal Assembly come into force in the state today. ISRO successfully carries out three major tests of Gaganyaan crew module systems. Five Indian students win gold medals at 56th International Physics Olympiad 2026. India secures world number one rank jointly with other countries. IMD forecasts heavy rainfall over northeast India, West Bengal and Bihar during next 2 to 3 days. U.S. launches fresh strikes on Iran. And Yannick Sinner beats Alexander Zverev to retain Wimbledon men's singles title. And with that, we end the morning news. Have a nice day.
2: கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 8:30 ஆயாச்சுங்க. இதே ராகம் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச புதிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். தொட்டு வர வேண்டிய வாட்ஸ்அப் வழியான எண்கள் 938-546-102-1. இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க அழகிய தமிழில். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க இந்துமதி புதுக்கோட்டையிலிருந்து. அவங்க கேட்டிருக்க பாடல் கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:36 ஆயாச்சுங்க. இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டு நெஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனக்கு பிடித்த புதிய திரைசை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் உலகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வடிவேல் முருகன் ராமநாதபுரத்தில் இருந்து.

நேரம் 8 மணி 42 நிமிஷம் ஆயாச்சுங்க. இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க 938-546-1021 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊரோட சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. பாடல்கள் புதுசாக இருக்கணும், அது மட்டும்தான் ஒரே ஒரு நிபந்தனை. இப்போ அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க அன்பு செல்வன் புதுக்கோட்டையிலிருந்து. அவங்க கேட்டிருக்க பாடல் 5555 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:48 ஆக போகுதுங்க. இதே ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட. அடுத்ததான் அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 8 மணி 52 நிமிஷம் ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாகுபலி 2 பாகம் திரைப்படத்திலிருந்து.

7 நிமிஷம் ஆயாச்சுங்க. இதே ராகம் நிகழ்ச்சியை கேட்டிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட நிறைவு பாடல் இந்திரஜித் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். முதலில் துளசம்மா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தேவகாந்தாரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:30 அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இனி தட்சிணாமூர்த்தே என தொடங்கும் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி ராகம் சங்கராபரணம் மிஸ்ர ஜம்பதாளம்.

அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக வரும் 26ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் தாம் உரையாற்ற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை வரும் 24ஆம் தேதிக்குள் நமோ செயலி MyGov.in 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்க அழைப்பு விடுத்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பெரம்பூரில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியும் இன்று அறிமுகம் செய்கிறார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குறைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞானி நாவலுக்காக கடந்த 2014ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் இலக்கியத்துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மீண்டும் படகு சவாரி தொடங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் காலங்களில் இங்குள்ள குற்றாலம் மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி துவங்கப்படுவது வழக்கம். சுற்றுலாத்துறை சார்பில் குளத்திற்கு தண்ணீர் இதுவரை முழுமையாக நிரப்பப்படாததால் படகு சவாரி செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. படகுகளுக்கு வர்ணம் பூசும் பணி கூட இதுவரை நடைபெறாததால் எப்போது படகு சவாரி துவங்கும் என இங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் 20ஆம் தேதி நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இனி விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடர் 2026 இன்றைய நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம்.
3: Hello, I'm Delith Lloyd with your final roundup from Wimbledon 2026. With me here on centre court watching the men's final was Chris Dennis. And world number one Yannick Sinner defended his title, defeating Germany's Alexander Zverev 6-7, 7-6, 6-3, 6-4 in 3 hours and 46 minutes. And Chris, it was an absolutely enthralling match worthy of the two top seeds.
4: It was indeed. It didn't disappoint whatsoever. Yannick Sinner came in. He said he was a little bit nervous, and it showed at times during that first set. All credit to Sasha Zverev appearing in his first Wimbledon final here. But you knew that Sinner would play the long game, and gradually he got a foothold in the match, came back and took the second set on the tiebreak. That was crucial. Got the early break in the third set. And then from there, just chinks of weakness in the Zverev game, and Sinner was able to wrap up his second successive Wimbledon title in just under 4 hours.
3: Well, let's hear then from our 2026 champion, Yannick Sinner.
5: My mom and I see her, she left the stadium a couple of times, and, you know, it is...

சர்வதேச பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz அலைவரிசையிலும் 936 கிலோஹர்ட்ஸிலும். இனி நண்பன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் பலர் குரல்களில் பாடல் இதோ.

ஆடு வளர்ப்பு குறைந்த முதலீட்டு தொடங்கி நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில். இது அதிக லாபம் பெறத்துக்கு சில தகவல்களை விவசாய பெருமக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. சரியான இன ஆடுகளை தேர்வு செஞ்சு தீவன செலவை குறைச்சு உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது எப்படி அப்படின்னு தகவல்களை பகிர்ந்ததுக்காகவும், நோய்களை தடுக்கக்கூடிய முறைகளை தெரிஞ்சு இழப்பை தவிர்க்கிறதுக்காகவும் பல தகவல்களை இன்னைக்கு 2:15 வேளாண் அரங்கம் தாங்க வர தயாரா இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில ஆடு வளர்ப்புல அதிக லாபம் பெறக்கூடிய வழிமுறைகளை நம்ம கூட பகிர்ந்துக்க வர்றாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி விஜயகுமார் அவர்கள். ஆடு வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம். வேளாண் அரங்கம் பிற்பகல் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை திரேசி பாடல்களை கேட்டோம். இதுவரை நம்மோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்ட நேயர்களும் இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்களில் இன்று பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடலாக பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
1: ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா,
2: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர், இதோ மாட்டிக்கிச்சு.
3: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
4: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடி கட்டு.

0: குழந்தைங்களுக்கு எப்போதுமே அவங்க அப்பா தாங்க சூப்பர்மேன், நான் எங்க அப்பா மாதிரி சூப்பர்மேன் ஆவேன் அப்படின்னு தான் குழந்தைங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உலகத்துல சூப்பர் மேன் மட்டும் தான் இருக்கணுமா என்ன, சூப்பர் விமன் இருக்க கூடாதா? முன்னாடி எல்லாம் அம்மா என்னவா இருக்காங்கன்னு கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பதில் இந்த தலைமுறையில மறைய ஆரம்பிச்சுச்சுதாங்க சொல்லணும். இப்பெல்லாம் அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மா சொந்தமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் இவங்க எல்லாம் படத்துல மட்டும்தாங்க மாசு. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் குழந்தைங்க, இதெல்லாம் தாண்டி மனசுல இருக்க ஆசைகளோடையும் கனவோடையும் தடைகள் எல்லாத்தையும் தூள் தூளாக்கிட்டு சொந்த கால நிக்கிறாங்களே இவங்கெல்லாம் சூப்பர் விமன் தானே. பெண்கள் சூப்பர் விமன் ஆகிறதுக்கு சூப்பர் பவர் எதுவும் தேவையில்லைங்க, அவங்களோட துணிச்சலும் உழைப்புமே போதும், வானத்தையே தொற்றுவாங்க. பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட உலகம் சமையலறை, குழந்தைங்க, குடும்பம்னே சுருங்கிடும்னு ஒரு பொதுவான பேச்சு இருக்குல்ல. ஆனா என் உலகம் என் கையில தான், நான் யாருக்கும் சலச்சவா இல்லைன்னு இன்னைக்கு பல பெண்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அப்படி திருமணத்துக்கு அப்புறமும் தான் சுயசார்போடு இருக்கணும், சொந்த கால நிக்கணும்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் விமனா கலக்கிட்டு இருக்க ஒரு பெண் தொழில் முனைவோரை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, எப்படி சாதிச்சிட்டு இருக்காங்க, யார் அந்த இளம் பெண் தொழில் முனைவோர்னு பாப்போமா? பார்க்கலாம் வாங்க.
1: நேர்களுக்கு வணக்கம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் நல்லா இருக்கும், செய்யலாம் அப்படின்னு தோணும். வேற ஒருத்தட்ட பதில் சொல்லி கையை கட்டி நின்று மாசம் மாசம் சம்பளத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளால என்ன முடியும் நம்மளே செஞ்சு நமக்கு நாமே ஒரு ராஜாவா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது பொதுவான விஷயம் தான். பட் ஆனால் எல்லாராலையும் அது முடியுதான்னா அது பெரிய கேள்விக்குறி. நம்ம செய்யலாம்னு நினைப்போம், ஆனால் ஆயிரம் தடை இருக்கும், நமக்குள்ளேயே நிறைய மனத்தடை இருக்கும். அப்புறம் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, நண்பர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து இல்லை தயங்கி தயங்கி நிறைய நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகளை நம்மளே வந்து மறைச்சு வச்சுப்போம். அப்படி அந்த மறைச்சு வச்சுட்டு இருக்க திறமைய ஒரு தூண்டுகோலா இருந்து தூண்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும். அது மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு சின்ன தூண்டுகோல் மாதிரி அவங்களோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா, அவங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா நமக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட ஒருத்தங்களை சந்திக்கிறோம். ஒரு இளம் தொழில் முனைவோர் லாவண்யா தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார்.
1: ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம ஆரம்பிக்கலாமா வேணாமா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆனா அது இல்லாம நமக்குன்னு நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கும், இல்ல நம்ம ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம், அந்த வேலையை விட்டோம்னா அட்லீஸ்ட் மாச சம்பளமாவது வந்துட்டு இருக்கு, இது ஆரம்பிச்சோம்னா அதையும் போயிடும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது என்னென்ன அந்த மாதிரியான மனசுக்கள்லாம் இருந்தது உங்களுக்கு?
2: கண்டிப்பா சார், ஒரு தொழில்னு ஒன்று ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தயக்கத்தை உடச்சிட்டு வந்தாதான் நம்மளால வந்து அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட், படிச்சு முடிச்ச கையோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை அப்படின்னு ஃபேமிலி லைஃப் தான் பாத்துட்டு இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் பிரேக் அதுலயே. அதுக்கப்புறம் நமக்குன்னு நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தூண்டுகோல் தான் வந்து எனக்கு பிசினஸ் பண்ணணும்ன்ற ஐடியா வந்துச்சு. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல இந்த பிசினஸ் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம இருக்கிற இடம் நமக்கு கிளீனா இருக்கணும் தான் நம்மளோட எண்ணம் இருக்கும். அதனாலதான் வந்து இந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பிசினஸ் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இந்த தயக்கம் எனக்குமே இருந்துச்சு.
1: சரி, இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னப்பல உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபேமிலி லைஃப்ல போயாச்சு, அப்படிலாம் இருக்கும்போது ஏன் ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு? நம்ம கையிலயும் கொஞ்சம் பணம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வந்துச்சு உங்களுக்கு?
2: கண்டிப்பா வந்து எந்த பொண்ணுமே வந்து இண்டிபெண்டா இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க அவங்களோட முயற்சியில அவங்க சம்பாதிச்சா அதுல வர கான்பிடன்ஸே வந்து தனி இதுதான். அது வந்து எல்லா பெண்களுமே அதை பண்ணணும். நம்ம வீட்டை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும் அப்படியே சொல்லி நம்ம லைஃப நம்ம தொலைச்சிட்டே இருக்கோம். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஆசையை வந்து கண்டிப்பா தொலைச்சிடுறோம். நமக்காக வாழ்றதே நமக்கு மிஸ் ஆயிடுது. அது எப்ப புரியுதுன்னா, அந்த குழந்தைங்க வளர்ந்து அதுங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா, நம்ம யாரு, நமக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்றதே நமக்கு மிஸ் ஆகுது. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம இது பண்ணிட்டு வரணும்.
1: அதாவது வெறும் பணம் மட்டும் காரணம் இல்ல, அந்த பணத்தை தாண்டி
2: நம்ம லைஃப் நம்ம உருவாக்கணும், நம்மளோட சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். நம்ம எதுக்கு பிறந்தோம் வளர்ந்தோன்றது இல்லாம நம்ம கண்டிப்பா ஏதோ ஒன்னு சாதிக்கணும்ன்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். சும்மா குடும்பம் வீடுன்னு பாக்குறத விட்டுட்டு
1: அது ஒரு சைட்ல இருந்தாலும் நமக்கான ஒரு வாழ்க்கைன்னு இருக்கணும், நமக்கான ஒரு அடையாளம் இருக்கணும், அந்த பயணம் வந்து ஒரு அர்த்தத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல இதுக்கு நீங்க வந்து இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குது. முதல்ல நம்ம வீட்டை சுத்தி இப்போ நீங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்க, ஒரு குடும்ப தலைவியா இருக்கும் போது ஸோ முதல்ல எப்படி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு தோணும் போது வீட்டுல இருந்தே உங்களுக்கு தோணி இருக்கு இல்லையா? முதல்ல நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு நினைப்போம், ஸோ அதனால அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. தோணுது ஓகே, நீங்க படிச்சது இன்ஜினியரிங், நீங்க பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வேற மாதிரியான ப்ராடக்ட், இதுக்கு ஏதாவது பயிற்சி எல்லாம் எடுத்துட்டீங்களா?
2: பயிற்சி கத்துக்கிட்டோம் சார். நம்ம இப்ப எப்படி மேனுபேக்சரிங் பண்றதுன்றதும் நான் கத்துக்கிட்டேன்.
1: எங்க எங்கெல்லாம் போய் கத்துக்கிட்டீங்க?
2: ஆன்லைன்

0: ஒர்க் ஷாப்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன்,
1: ஆ,
0: அது மாதிரி கற்றுக்கிட்டது. அது மாதிரி
1: ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் போதுமானதாக இருந்துச்சா?
0: போதும் சார் நமக்கு, நம்ம லேர்ன் பண்ணுறது தானே சார், நம்மளோட ஆர்வத்தில் நம்ம தேடி தேடி படிக்கிறது தான், படித்து கற்றுக்கிறது தான் எல்லாமே. ஆன்லைன் தான் போகணும் இல்லை நேரில் போய் தான் கற்றுக்கணுன்றதே கிடையாது, நம்ம கற்றுக்கிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது தான் எல்லாமே லைஃப்பில்.
1: ஆனால் ஒரு வகையில் இப்போ இந்த மாதிரியான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் எளிமையாக இருக்கு. நீங்கள்
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நான் என்னோட சேல்ஸுமே எனக்கு ஆன்லைன் தான் ரொம்ப உதவியாக இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக, ஆட் மூலியமாக. இப்போ திருச்சியில் மட்டும் இல்லை, நான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்குமே நான் சப்ளை பண்ணியிருக்கேன், கேரளா ஆந்திரா அது வரைக்குமே என்னோட ப்ராடக்ட்ஸ் ரீச் ஆகுது. அதுக்கு முக்கியமாக இருக்குது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு.
1: சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஏதாவது பிராண்ட் மாதிரி அப்பியே வச்சுட்டீங்களா, இல்லை அதுக்கப்புறம் பிராண்ட் மாதிரி கொண்டு வந்தீங்களா? நீங்கள்
0: ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே தான் சார் கொண்டு வந்தது,
1: ஒரு பிராண்டோட தான் ஆரம்பிச்சிங்க நீங்க. அந்த பிராண்ட் ஏன் கொண்டு வரணும், அந்த பிராண்ட் லேபிளிங் இந்த இதெல்லாம் ஏன் ரொம்ப கான்சியஸா நீங்க செய்ய ஆரம்பிச்சிங்க?
0: அதுதான் சார், மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு நமக்கு இந்த பிராண்டிங்ன்றது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இப்ப லோக்கலா நீங்க கம்மி ரேட்டுக்கு லோக்கல் கடையில கொடுத்து அப்படியும் சேல் பண்ணலாம், இதை நம்ம ரீச் பண்ணணும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ரீச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிராண்டுன்றது தேவைப்படுது.
1: சரி, இப்போ அந்த ஒரே மாதிரியான லேபிளிங் இதுக்கெல்லாம் நீங்க யாரோட அட்வைஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சா, அது ஏதாவது அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் மாதிரி ஏதாவது பண்ணீங்களா, அதை உங்களோட பிராண்டுக்கு ஏதாவது ட்ரேட்மார்க் மாதிரி வாங்கியிருக்கீங்களா?
0: ஆமா அதெல்லாம் வாங்கி தான் சார் பண்ணிட்டு இருக்கோம்,
1: எல்லாமே காப்பிரைட் இதுக்கான அதெல்லாம் பண்ணிட்டீங்க,
0: ஐஎஸ்ஓ வாங்கி தான் பண்ணிட்டு.
1: இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட், டிஷ்வாஷர், ஃப்ளோர் கிளீனர் ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் வேற இந்த போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க? இப்போ
0: இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டெயின் ரிமூவர்ஸ் கொடுக்குற லெவலுக்கு நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம் சார், பல்கா ஸ்டெயின் ரிமூவர்ஸாக கொடுக்குற லெவலுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம்.
1: இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து
0: ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி கொடுக்கறதுக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம்.
1: இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் மொத்தமாக இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
0: மொத்தமாக ஒரு 10 ப்ராடக்ட் கிட்ட, 12 ப்ராடக்ட் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம்.
1: என்னென்ன ப்ராடக்ட்லாம் அதில் இருக்கு?
0: இப்போ டைல்ஸ்ல இருக்க அந்த சால்ட் ஸ்டெயினுக்கு முக்கியமா, அதே மாதிரி கிளாஸ் செட்ஸுக்கு, அது இல்லாமல் பூஜா வெசல்ஸுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளோர் கிளீனர்ஸ்லேயே மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ்வாஷ் ஜெல், வாஷிங் லிக்விடு கம்மி குவான்டிட்டிலேருந்து பல்க் குவான்டிட்டி வரைக்கும் சப்ளை பண்ணுறோம். அதோட கண்டிஷனரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். இது கிளாஸ் கிளீனர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது எத்தனை ப்ராடக்ட்டோட ஆரம்பிச்சீங்க, என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க?
0: ஒரு 4-5 ப்ராடக்ட் ஆரம்பிச்சோம் சார், பேசிக்கா காமனா வீட்ல யூஸ் பண்ற அந்த லிக்விட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்.
1: சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது, நீங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, நீங்க எப்படி இதை யூனிக்கா மாத்துனீங்கன்றதா என் கேள்வி. ஏன்னா இப்ப டிஷ்வாஷரா இருக்கட்டும், ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பண்றாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்றாங்க, பெரிய அளவுக்கு பிராண்டிங் பண்றாங்க, பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க, எல்லாரும் வீட்லயும் ஏதோ ஒரு வகையில சப்கான்சியஸ்ல அந்த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டே கூட நம்ம சொல்ல மாட்டோம், இதுக்கான ப்ராடக்ட் வந்து இது அப்படின்னு சொல்ல மாட்டோம், நம்ம அந்த பிராண்டோட பேரை சொல்லிதான் அந்த ப்ராடக்டே நம்ம கேட்போம். அப்படி இருக்கும்போது எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க?
0: இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா மற்ற பிராண்ட்ஸை உடச்சு நம்ம பிராண்டை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஏன்னா வந்து எது எந்த ப்ராடக்ட்னாலுமே பிராண்டடா எது இப்ப நேம் உருவாக்கி

0: இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற பிராண்ட்ஸை உடச்சி நம்ம பிராண்டை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஏன்னா வந்து எது எந்த ப்ராடக்ட்னாலுமே பிராண்டடாக எது இப்போ நேம் உருவாக்கி வச்சிருக்காங்களோ அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அது தான் விரும்புகிறாங்க. ஆனால் அதில் நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் ரீசனிங் ப்ரைஸில் இருக்குது, அதனால கொஞ்சம் ரீச் ஆகுது மக்கள்கிட்ட.
1: அந்த குவாலிட்டி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்னென்னலாம் மெனக்கிட்டீங்க? ஏன்னா இப்போது ப்ராடக்டை நீங்கள் வெளியில் கற்றுக்குறீங்க, ஆன்லைனில் தான் கற்றுக்குறீங்க, இது மாதிரி 1000 பேர் கற்றுட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களோட ப்ராடக்ட் யூனிக்காக இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம்
0: மட்டும்
1: இல்ல ஒரு நல்ல சேவையை கொடுக்கணும், நல்ல சேவையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நேர்மையான எண்ணத்தோட செயல்பட்டோம்னாலே அதுல வந்து நமக்கு பாதி வெற்றி முதல்ல கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை மெனக்கெட்டு செய்யும் போது தொடர்ச்சியாக
0: செய்யணும் சார்.
1: சரி, ஓகே, உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தொழிலை இன்னும் சிறப்பா செய்யணும், இன்னும் பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சி வானொலி சார்பாக வாழ்த்துக்கிறோம்.
0: தேங்க்யூ சார். நன்றி, நன்றி.
2: நிறைய பேர் நினைப்பாங்க, வீட்டுலதான் எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களே, அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஒரு பெண் சுயசார்போட இருக்கிறாங்கிறது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லைங்க, அது அவங்களோட சுயமரியாதை, அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட தனித்திறமை. இத கண்டிப்பா நம்ம பாராட்டணும். நம்ம சமூகத்துல இப்போ இருக்கிற இளம் பெண்கள் பலரும் நாம படிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் நம்ம லைஃப்னு முடங்கிடாம தனக்குள்ள இருக்க திறமைய வெளியே கொண்டு வரணும். நீங்க பண்ற பிசினஸ் சின்னதோ பெருசோ அது முக்கியம் இல்ல, நீங்க உங்க சொந்த கால நிக்கணும்னு நீங்க எடுக்கிற அந்த முதல் அடிதான் முக்கியம். உங்களுக்கு மனசுல ஏதாவது சாதிக்கணும்னு ஐடியா இருந்தா தயங்காதீங்க, பயப்படாதீங்க, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. சாதிக்க பிறந்த பெண்களுக்கு தடைகள் வெறும் தூசுதான். ஏன்னா ஒரு பெண் தனியா பிசினஸ் பண்ணணும்னு முடிவெடுக்கும் போது அவங்க முதல்ல ஜெயிக்கிறது வெளியே இருக்கிற காம்படிஷனா இல்லங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குற இந்த சமூகத்தோட மைண்ட் செட்ட தான். அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு இன்னைக்கு தனியா ஒரு பிசினஸ் தொடங்கி வெற்றிகரமா நடத்த இருக்க அத்தனை பெண்களுமே சூப்பர் விமன் தான். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரக்ஷனா சரவணன். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடிகட்டு.

0: தொடர்ந்து இணைந்தவர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இனி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து தேன் சிந்தும் நேரம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02, ஆகாஷ்வாணி சென்னை மதேலே 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம். ஆட்டோகிராஃப் படத்திற்காக

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 11:30. இனி பிச்சைக்காரன் படத்திற்காக யாசின் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: RRR படத்திற்காக காலபைரவா பாடியுள்ள பாடல்.
1: பீமா, உசுறு தந்த நிலத்தாயே, மூச்ச கொடுத்த காட்டு மரங்க, பேரு வச்ச கோண்ட ஜாத்தியும் கூட பேசுறாங்கடா. அது உனக்கு

ஊக்கமுடையவன் ஒருவன் பகைவர் மேல் போருக்கு செல்லாமல் ஒடுங்கியிருப்பது போரிடும் ஆட்டுக்கடா பகையைத் தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: என்ன மல்லி, பாட்டு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல?
3: வாண்ணே, இப்பதான் வழி தெரியுதா உனக்கு? வந்து எவ்வளவு நாளாச்சு. ஆமா, ஊருக்கு போயிருந்தியே. அம்மா அப்பா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல?
2: நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆமா, இது என்ன பெரிய பூனையா எலியா? என்ன பாத்துட்டு இருக்க?
3: இதுவா, இது பேரு குவாக்கான்னே. குவாக்கா?
2: என்னக்கா குவாக்கா? பேரே வித்தியாசமா இருக்கு.
3: பேர் மட்டும் இல்ல, ஆளும் வித்தியாசம்தான். உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான விலங்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற விலங்கு தான் குவாக்கா. ஆஸ்திரேலியால இருக்கு. குவாக்கா ரொம்ப அமைதியான, சுறுசுறுப்பான விலங்கு. வாரக்கணக்குல சாப்பிடாம இருக்குமா. மரம் ஏறி இலைய மட்டும்தான் சாப்பிடும். பார்க்க ரொம்ப கியூட்டா சிரிச்ச மாதிரி இருக்குல்ல. ஆனாலும் இது காட்டு விலங்கு தானே, சில நேரங்கள்ல கடிக்கவும் செய்யுமா. அதனால குவாக்காவ மனுஷங்க தொடக்கூடாது, ஆனா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு.
2: அடடா, குவாக்கா கூட செல்ஃபி எடுக்க ஆஸ்திரேலியா போகணுமா?
3: இல்லையா பின்ன, கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் எடை இருக்கிற அந்த குவாக்கா அழியும் உயிரின வகையில இருக்கு. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம்.
2: மல்லி, இந்த குவாக்காவை பத்தி நிறைய வித்தியாசமான விவரமான தகவல்லாம் இருக்குது.
3: ஆமா, மனுஷங்களுக்கு எந்த மூடு இருந்தாலும் இந்த குவாக்காவோட முகத்தை பாக்குறவங்க கண்டிப்பா சிரிச்சிடுவாங்க. சுற்றுலா பயணிகள் கூட ரொம்ப சிநேகமா இருந்தாலும் யாராவது குவாக்காவை தொடுறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணுனா அபராதம் விதிக்கிறாங்க. குட்டி கங்காரு போல இருக்கிற, அழகா சிரிச்ச மாதிரி இருக்கிற இந்த குவாக்காவை பார்த்து ஆச்சரியப்படாத மக்களே இல்ல.
2: ஆமாமா, நம்ம சௌரியத்துக்கு ஆர்வ கோளா இருக்கு. என்னத்தையாவது கொடுத்து சாவடிச்சிட கூடாதுல. டூர் போனமா வந்தமானு இருந்தா தான் இந்த மாதிரி விலங்குகளை காப்பாத்தவும் முடியும். அதன் மூலமா சூழலும் ரொம்ப அருமையா சுத்தமா இருக்கும்.
3: கரெக்ட். மனுஷன் மட்டும்தான் பூமிக்கு சொந்தமா என்ன? புழு பூச்சியும் பறவையும் விலங்கும் எல்லாம் சேர்ந்தாதானே பூமி.
2: அது சரி, நிறைய நியூஸ் எல்லாம் சொன்ன, கொஞ்சம் காப்பிய கண்ணுல காமி.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்.
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத

நேர்சாரல் நிகழ்ச்சியில் டி ஆர் நவநீதம் அவர்களின் புல்லாங்குழல், நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் ஸ்ரீ ரகுகுல எனத் தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட வேண்டுமே எனத் தொடங்கும் எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஹம்சநாத ராகம் ரூபக தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக அம்ப நீலாம்பரி என தொடங்கும் தஞ்சை பொன்னையா பிள்ளை பாடல் நீலாம்பரி ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை ரசித்தது சங்கீத சாரல். டிஆர் நவநீதம் அவர்களின் புல்லாங்குழல், நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் குமார் மிருதங்கம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் அவர்கள் மோர்சிங்.

0: மகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவுக் கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவுக் கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27 தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரின் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின்

0: பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகி விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்டுகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4வது நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

தலைமுறைகளை இணைக்கும் பாலமாய் இது திருச்சி வானொலி. நேரம் பிற்பகல் 1 மணி. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

காலம் மாறினாலும் கருவிகள் மாறினாலும் இசையோடு இனிமை கோர்க்கும் மதுரை கீதம் மனதை வருட வரும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உரிமை குரல் திரைப்படத்தில் இடம்பெற்றது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் ராமேஸ்வரத்திலிருந்து தாரிக் முகமது ஹபி ஆரியோ, டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் பாடல் இதோ.

மடைகள் தாங்கி வந்த மதுரை கீதம் கேட்டு இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸோடு. இனி பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி இவர்களது மனதை கவர்ந்த மதுரை கீதம் இது.

பாடல் வழி விருப்ப கானங்களுக்கு செவிசாய்த்து இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுரை கீதம். சி எஸ் ஜெயராமன், பி சுஷீலா குரல்களில் இதோ.

கருப்பு வெள்ளை காலத்து காவிய கானங்களை கேட்டு ரசித்து இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம். இனி கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து ஏஎல் ராகவன், எல் அரீஸ்வரி குரல்களில் அமைந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, ஷைனி, சரண், நிஷாந்தி, தேவி.

இசையோடு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இது மதுரை கீதம், மனதை கவரும் நேரம். இனி வரும் மதுரை கீதம் பார் மகளே பார் திரைப்படத்தில் இடம்பெற்றது. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா மற்றும் பலர் பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் ராமேஸ்வரத்திலிருந்து ஷியாத் மேஹ்னா ஆகியோர். இவர்களது மனதை கவர்ந்த மதுரை கீதம் இதோ.

மதுர கீதங்களை கேட்டு இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இனி போக்காரி திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்களில் பாடலை கேட்க விரும்பி இருக்கும் நேயர்கள் கீரனூரிலிருந்து முகமது ஷஃபீக், ஜுவானா மரியம், முகமது ஷாலிக், முகமது சுஹேல், முகமது சல்மான் இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுர கீதம் இதோ.

இசையால் இதயம் கவரும் இன்னிசை கானங்கள் கேட்டு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் அமைந்த பாடலை கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தொட்டியத்திலிருந்து குண்டுமணி, பிச்சைமுத்து ஆகியோர்.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹர்ட்ஸில் இதுவரை நேயர்களது விருப்ப பாடல்களாய் 7 பாடல்கள் அரங்கேறியது. உங்கள் மனம் கவர்ந்த மதுரை கீதத்தை நீங்களும் கடிதம் மூலமாக தெரிவிக்கலாம். இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 எனும் இந்த முகவரிக்கு கடிதம் எழுதலாம். பாடல்களை பிற்பகல் 1 மணிக்கு மதுரை கீதம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இனி வரும் பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஏ.எல். ராகவன், பி. சுஷீலா குரல்களில் அமைந்தது.
1: இடையின மாம்

தலைவர் சே 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மதுர கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் வருவது காக்கும் கரங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்றது. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் அமைந்தது.

0: நேயர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரை கீதம். நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்க வருகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி விஜயகுமார் அவர்கள். இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகளை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர்

திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031 ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாயவிலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குலைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கியத்துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும், 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15ஆம் தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு

0: அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 நாட்களில் 95 காசுகள் உயர்ந்து 6.65 ரூபாய் முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டிவேர் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 ரூபா செலவு ஆயிருக்கு. தண்ணி இதுக்கு ரொம்ப மிச்சங்க. ஆனா இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோப்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்கோவ், நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: gold medals at the 56th International Physics Olympiad 2026, held in Bucaramanga, Colombia. In a social media post, Mr. Modi said their feat reflects yet another example of the limitless potential of the nation's Yuva Shakti and their passion towards science and research. In women's cricket, England will resume their second innings at 130 for six in the historic one-off test at the Lords against India this afternoon. Resuming the penultimate day with an overall lead of 269, India declared their second innings at 341 for seven at the stroke of tee, giving a target of 457 runs. Wicketkeeper batter Yastika Bhatia became the first woman to score a test century at Lords. The Intermeteorological Department, IMD, has issued an orange alert for heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, Bihar and Gangetic West Bengal today. The IMD said heavy rainfall conditions will also prevail over northeast, east Uttar Pradesh, Odisha, sub-Himalayan West Bengal and Uttarakhand during the next 2 to 3 days. Meanwhile, heat wave conditions are likely to prevail in isolated pockets over coastal Andhra Pradesh, while Odisha, Tamil Nadu, Puducherry and Karaikal will experience hot and humid weather conditions till tomorrow. Benchmark domestic equity indices erased their early losses and were trading on a flat note during the afternoon session today. The Sensex added 20 points to 77,589, while the Nifty dipped 7 points to 24,200 when reports last came in. In the global crude oil market, Brent crude was trading 3.3% up at $78.51 per barrel when reports last came in. In tennis, top seed Italy's Jannik Sinner retained his Wimbledon men's singles title, beating second seed German Alexander Zverev 6-7, 7-6, 6-3, 6-4 in the final at the All England Club last night. This is Sinner's second consecutive Wimbledon men's singles title and his fifth Grand Slam crown. And now before we end the bulletin, the headlines once again. Supreme Court says determination of citizenship and foreigner status must be carried out through a fair, lawful and reasonable process. Sets aside Guwahati High Court's decision declaring 27 appellants as foreigners. Apex Court seeks status report from the SIT probing alleged misappropriation of donations in Ram Janmabhoomi Temple. President Draupadi Murmu takes cognizance of matter regarding Jharkhand workers affected by ammonia gas leak in Tamil Nadu, directs immediate action. Mortal remains of 15 Indians who died in Vietnam boat tragedy to be brought back home tonight by a Vietnam Airlines flight. Iran strikes U.S. military bases in Jordan, Bahrain and Kuwait in retaliation to U.S. attacks on its military targets. And in women's cricket, hosts England to resume their second innings at 130 for six against India in historic one-off test at the Lords. With that, we end the midday news.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 2:15 நிமிடம்.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள். கொஞ்சமா நிலம் இருக்கிற விவசாயிகளுக்கும் சரி, கிராமப்புற பெண்களுக்கும் சரி, ஆடு வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு சிறந்த சுய தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய தொழில்னா அது ஆடு வளர்ப்பு தான் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு நினைச்ச உடனே ஏடிஎம் மாதிரி நமக்கு உதவக்கூடியதுதான் ஏழைகளின் ஏடிஎம்னு சொல்லக்கூடிய ஆடு வளர்ப்பு. ரெண்டாவது, ஆடுகள் வறட்சியை தாங்கியும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதனால ஆடு வளர்ப்ப நாம அசால்ட்டா செஞ்சிட முடியும். ஆனாலும் ஆடு வளர்ப்ப லாபகரமா கொண்டு போகணும் அப்படின்னா சில விஷயங்களை நாம கவனத்துல எடுத்துக்கணும். என்னென்ன? இதோ சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்வது.
3: ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான் எங்களுக்கு ஏற்ற உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் என்னென்ன விவசாயம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த உபரி வருமானன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது எந்த பகுதியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுவும் இப்போ இருக்கிற நாளுக்கு நாள் அவங்களுக்கு இருக்கிற சவால்களுக்கு ஒரு உபரி வருமானம் தான் அவங்களுக்கு அந்த விவசாயத்தை உயிர்ப்போடு செய்யறதுக்கு ஒரு காரணம்.

0: பிராணியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஏழைகளின் ஏடிஎம்னு சொல்லக்கூடியது ஆடு. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் அதை நல்ல லாபகரமாக நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்கிறதுக்காக சேலத்தில் இருக்க கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
1: வணக்கங்க. சார்
0: ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வருஷ கணக்கில் செய்கிறோம், நம்ம ஆடு வளர்க்குறோம், ஆனால் சில தவறு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனாலே நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு லாபங்கள் இருக்காது, கரெக்டாக கை செலவுக்கும் வருமானத்துக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயத்த முதல்ல சரி செய்யணும் சார்?
1: பொதுவாக கால்நடைகளில் வந்து எல்லாருமே வந்து எல்லா ஆடுகளையும் வளர்த்திட்டு இருக்காங்க, செம்மறி ஆடுகளையும் வளர்த்திட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு இது வளர்த்திட்டு இருப்பாங்க. பட் இரண்டு வகையாக நம்ம வருமானம் வர்றதுக்கு வளர்ப்பு முறைகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து தாயாடுகள் வளர்த்தி அந்த தாயாடுகளை வந்து வருஷம் முழுசும் வச்சிருந்து அதிலிருந்து இனப்பெருக்கம் செஞ்சு குட்டிகளை உற்பத்தி பண்ணி குட்டிகளை வந்து கறிக்காக விற்கிறது. இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயாடு வச்சிருக்காம குட்டிகளை மட்டும் ஒரு 3-4 மாதத்து குட்டிகளை வாங்கிட்டு வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு வளர்த்தி அதுக்கப்புறம் கறிக்குன்னு வித்துறது. நம்ம எப்படி நம்ம ஆடு தாயாடுகள் வச்சு வளர்த்தினாலும் அந்த இறுதியாக வந்து நம்ம குட்டிகளை வந்து கறிக்காக தான் நம்ம வந்து விற்க போகிறோம். அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே நோய் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். எல்லாடுகளில் வந்து நோய் தாக்கம் வந்து கம்மியாக இருந்தாலும் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அடுத்தது வாங்கிறது மற்றும் விற்பனை செய்கிறது. இதில் வந்து நிறைய விவசாயிகள் ஏமாற்றம் அடைகிறாங்க. வாங்கும்போது வந்து நம்ம தெளிவான ஆடுகள், இப்போ தாயாடுகள் வாங்கினாலும் அல்லது குட்டிகளை கறிக்காக வளர்த்துறதுக்கு வாங்கினாலும் சரி, தெளிவான குட்டிகளாக நோய் இல்லாத குட்டிகளாக பார்த்து நம்ம வாங்கணும். சந்தையில் வாங்கிறத வந்து நம்ம பெரும்பாலும் தவிச்சிடணும். சந்தையில் வாங்கும்போது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, சில சந்தைகளில் வந்து ஆடு வந்து நல்லா வெயிட்டாக தெரியறதுக்காக தண்ணியை உள்ள செலுத்துவாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது தீனியை வந்து அதிகம் வச்சு கொண்டுக்கிட்டு வருவாங்க. அது இல்லாமல் சந்தையில் வந்து நிறைய ஆடுகள் வந்து ஒரே இடத்துல வரும்போது மற்ற ஆடுகள்லேருந்து நோய் தாக்கம் வந்து அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வாங்கும்போது வந்து தெளிவான ஆடுகளாக சந்தையில் வாங்காமல் பண்ணைகளில் வளர்த்துறவங்ககிட்ட வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த தொழிலில் வந்து ஒரு 50% வெற்றி வந்து நம்ம அடைஞ்சிடலாம். அதே மாதிரி விற்கும்போது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உயிரடை மதிப்பில் குட்டிகளை வந்து விற்கணும். இப்போ நிறையா கிராமங்களில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 5-6 மாதம் வளர்த்தி அதை வந்து விற்கும்போது வந்து சில விவசாயிகள் வந்து ஏமாந்துருவாங்க. என்ன வெயிட் இருக்குதுன்னு தெரியாமல் குத்து மதிப்பாக குட்டிகளை வந்து விற்கும்போது நமக்கு போதுமான அளவு லாபம் வந்து அதில் கிடைக்காது. குத்து மதிப்பாக வைக்கும்போது என்ன உயிரடை இருக்குதோ அதை வெயிட்டு போட்டு விவசாயிகள் வந்து என்னைக்கு வந்து குட்டிகளை வந்து விற்பனை செய்கிறார்களோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு முறைகளையும் பின்பற்றினாங்கன்னா விவசாயிகள் வந்து கண்டிப்பாக அதிக லாபம் வரலாம். ஒன்று வந்து நோய் இல்லாமல் குட்டிகளை வாங்கணும், அதே மாதிரி வளர்த்தும் போது நோய் இருக்கக்கூடாது. அடுத்தது முக்கியமானது வந்து வாங்கும் போதும் விற்கும் போதும் உயிரடை பேசிஸில் குட்டிகளை வந்து வாங்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக விவசாயிகள் வந்து கடைபிடிக்க வேண்டிய உத்தி.
0: சரிங்க. இப்போ பொதுவாக நம்ம வந்து ஆட்டு குட்டிகளை வாங்குகிறோம் அப்படின்றப்ப என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும், விற்கும்போது என்ன விஷயங்களை செய்யணுன்றத சொன்னீங்க. இப்போ நம்ம ஆடுகள் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ரக ஆடுகள் வாங்குறது சரியாக இருக்குங்க சார்? இப்போ அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற ஆடுகள் வாங்குறது தான் சரியாக இருக்கும்னு பொதுவாக சொல்லுவாங்க. வெள்ளாடுகளை பொறுத்தவரையும் டெல்டா பகுதிகளில் என்ன மாதிரி ஆடுகளை தேர்ந்தெடுக்கலாம், நாமக்கல் சேலம் இந்த பகுதிகளில் எந்த ஆடுகளை தேர்ந்தெடுக்கலாம், செம்மறி ஆடுனா என்னென்ன ரகங்கள் வந்து சரியானதாக இருக்கும் சார்?
1: இப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து தாயாடுகள் வளர்த்துறதுனாலும் சரி அல்லது கறிக்குட்டிகள் வளர்த்துறதுனாலும் சரி, வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் ரெண்டை பொறுத்து வரலும் லோக்கலில் அந்த உள்ளூரில் என்ன இனம் வந்து இருக்குதோ அந்த இனத்தையே நம்ம வாங்கி வந்து வளர்த்தலாம். இப்போ ஒரு சிலர் வந்து வெள்ளாடுகளில் போயரு, வடமாநில இனங்களான ஜமுனாபாரி, பீட்டல் அந்த மாதிரி வெள்ளாட்டு இனங்களை வந்து வாங்கிட்டு வந்து வளர்த்தினா தான் நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து தேவையில்லாத ஒன்று. நம்ம லோக்கலில் என்ன இனங்கள் இருக்குதோ, இப்போ ஈரோடு, சேலம், நாமக்கல் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு ஆடுகள் வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் கன்னியாடுகள் வந்து திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மதுரை பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செம்மறி ஆடுகளில் பார்த்தீங்கன்னா மேச்சேரியின் ஆடுகள் வந்து சேலம், தர்மபுரி, ஈரோடு இந்த பகுதிகளில் வந்து நல்ல வளர்ச்சியில் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த லோக்கலில் இருக்கிற இனங்களையே நம்ம தேர்ந்தெடுத்து தாயாடுகளுக்கும் வளர்த்தலாம் அல்லது குட்டிகளையும் அந்த இனங்கள்லேயே வாங்கி வளர்த்தலாம். வளமாநில இனங்கள் இல்லாது கலப்பு இனங்களை தான் வாங்கி வளர்த்தணும் அப்படிங்கிறத ஒரு அந்த இது வந்து தேவையில்லாத ஒன்று. நம்ம லோக்கலில் என்ன கிடைக்குதோ அந்த இனங்களையே நம்ம வாங்கி வளர்த்துறது தான் நல்லது. ஏன்னா அதுதான் வந்து நம்ம காலநிலைக்கு ஏற்ப நோய் தாக்கம் இல்லாமல் வளர்ச்சி வந்து இருக்கும்.
0: சரிங்க சார். இப்போ குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்டே குட்டிகள் புதுசாக போகிற

0: அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் குட்டிகள் பராமரிப்புலாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்?
1: இந்த வெள்ளாடு அல்லது செம்மறியாடு வளர்ப்பில் வந்து குட்டிகள் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குட்டிகள் வந்து பிறக்கும்போது மட்டும் அந்த பராமரிப்பு வந்து ஆரம்பிக்கிறது இல்லை, எப்போ வந்து அந்த குட்டிகள் வந்து ஆட்டோட வயிற்றில் வந்து உருவாகுதோ அப்போருந்தே அதோட அந்த பராமரிப்பு வந்து நம்ம மேற்கொள்ளணும். எப்படின்னா, குட்டிகள் உருவாகிறதுலேருந்தே இந்த ஆடுகளுக்கு வந்து நல்ல சத்தான தீவனத்தை வந்து நாம் கொடுத்து வளர்த்தணும். அப்போ தான் வந்து அந்த குட்டிகள் வந்து நல்ல வளர்ச்சி உற்று ஆரோக்கியமாக இருக்கும். குட்டிகள் பிறக்கும்போது அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக குட்டிகள் வெளியே பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும். குட்டிகள் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பொதுவாக தெரியும், குட்டிகள் பிறக்கும்போது அந்த நாசிலில் இருக்கிற திரவங்களை எல்லாம் அகற்றி விடணும், ப்ளஸ் தொப்புள் கொடியை வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து போயிடன் அயோடின் தடவி விட்டுட்டு எதுவும் இன்ஃபெக்ஷன் செட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு குட்டிகளை வந்து உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் வந்து குடிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த குட்டிகள் வந்து நல்ல தாய்ப்பால் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நல்ல ஒரு ஆரோக்கியமான குட்டிகளாக வந்து வளரும். அப்படி குட்டிகளை வந்து தாய்ப்பால் கொடுத்து வளரும் போது அந்த குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு தாயாடுகளுக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கும் போது அந்த தாய்ப்பாலின் மூலமாக நோய் எதிர்ப்பு திறன் கிடைக்கப்பெற்று முதல் 3 மாதங்களுக்கு அந்த குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் குட்டிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். அதனால அந்த குட்டிகளுக்கு குட்டிகள் பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்க வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் குட்டிகளை வந்து ஒவ்வொரு 2 மாதத்துக்கு அப்புறமும் பூச்சி மருந்து கொடுக்கணும். தாயாடுகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசிகள் எல்லாமே 3 மாதத்துக்கு அப்புறம் குட்டிகளுக்கு போடணும். 3 மாதம் வரலும் குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு தடுப்பூசியும் தேவையில்லை. தாயாடுகளுக்கு முறையான தடுப்பூசி வந்து போட்டிருந்தீங்கன்னா, தாயாடுகளுக்கு முறையான தடுப்பூசி போட்டிருந்தால் அந்த தாய்ப்பால் மூலமாக குட்டிகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து 3 மாதத்துக்கு கிடைச்சிரும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஆடுகளுக்கு என்னென்ன தடுப்பூசி போடணுமோ அது எல்லாமே குட்டிகளுக்கும் போடணும். 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்து இருக்காது. அப்புறம் 2 மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்து கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாவே போதும், வேற எந்த ஒரு பராமரிப்பும் குட்டிகளுக்கு வந்து அதிகமாக பண்ண தேவையில்லை.
0: சரிங்க சார், அடுத்து ரொம்ப கொட்டை பராமரிப்பை பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்?
1: வெள்ளாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவான ஷெட்டு வந்து அவசியம் இல்லை. ரொம்ப பக்காவானா கீழே தரமட்டமெல்லாம் கலவை காங்கிரீட் போட்டு மேலே வந்து அட்டை அல்லது தார்ஸ் போட்டு அந்த மாதிரி கொட்டையெல்லாம் தேவையில்லை. ஆடுகளுக்கு வந்து மலையில் நலையாமல் இருக்கிறதுக்கு நிழல் இருந்தாவே போதும். கொட்டையை பொறுத்தவரலாம் அது வந்து சிம்பிளாக கீத்து போட்டு மேய்ஞ்சி அதுக்கு மேலே தகர சீட்டு போட்டு அடிக்கிறது தான் இப்போ கிராமங்களில் வந்து ஈஸியான கொட்டகை முறையாக இருக்குது. இதில் வந்து கீத்து வச்சு மேயும் போது ஆடுகளுக்கு தேவையான அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும். வெயில் காலங்களில் வந்து கொட்டைக்குள்ளே எந்த ஒரு வெப்பமும் வந்து இருக்காது. அதே மாதிரி மேலே தகர சீட்டு அடிக்கும்போது அந்த கீத்துகள் வந்து மழையினால் பாதிக்கப்படாமல் ரொம்ப நாளைக்கு வரும். அப்படி மேய்ஞ்சிட்டிங்கன்னா ஒரு 10 லிருந்து 15 வருஷத்துக்கு வந்து கொட்டைகள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொட்டையை பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு குறைந்தது ஒரு 10 அடி உயரத்தில் கொட்டகை அமைப்பு இருக்கணும். சென்டர் ஹைட் வந்து ஒரு 12 லிருந்து ஒரு 14 ஹைட் வந்து கொட்டகை வந்து இருக்கணும். நல்ல காத்தோட்டமாக இருக்கணும், அதுதான் வந்து பார்க்க வேண்டியது. கொட்டையை சுற்றிலும் நிழல் தரக்கூடிய மரங்கள் இருந்ததுன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அது இல்லாமல் அந்த கொட்டகை வந்து இருக்கிற இடம் வந்து மேட்டான பகுதிகளாக இருக்கணும். தாழ்வான பகுதிகளாக இல்லாமல் தண்ணி தேங்குகிற இடமா இல்லாமல் நல்லா மேடான இடமா இருந்ததுன்னா மழை பெஞ்சது அப்படின்னா தண்ணி வந்து அது கொட்டைக்கு சுற்றிலையும் எங்கேயுமே தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது. மேடான பகுதிகளாக இருந்ததுன்னா வேறு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஆடுகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: சரிங்க சார், இப்போ தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பசுந்தீவனங்கள் தான் பெருமளவுக்கு யோசிக்கிறோம். படர் தீவனங்கள் கொடுக்கறதும் ரொம்ப அவசியமானதாக, குறிப்பாக நம்ம இந்த மாதிரியான ஆடுகள் வளர்க்கும் போது.
1: ஆமாங்க, இப்போ தாயாடுகள் வளர்த்துறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து தாயாடுகளையும் சரி குட்டிகளையும் சரி மேய்ச்சலுக்கு அனுப்புறது சிறந்தது. காலையில் 1 மணி நேரம் அல்லது ஈவினிங் 1 மணி நேரம் மேய்ச்சலுக்கு அனுப்புறது சிறந்தது. அப்படி மேய்ச்சல் வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பசுந்தீவனங்களை வந்து தாயாடுகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா தாயாடுகள் வந்து பசுந்தீவனங்கள் கொடுத்தா தான் அதுக்கு தேவை அந்த இனப்பெருக்கத்துக்கு தேவையான அந்த விட்டமின்கள் சத்துக்கள் எல்லாமே அந்த பசுந்தீவனத்தில் இருந்து கிடைக்கும். அப்படி கொடுக்கும்போது அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பட் இப்போ கறிக்குட்டிகள் வளர்த்துறதுனா குட்டியை மட்டும் வாங்கி 3 மாதத்துக்கு வளர்த்தி விற்கிறது. அந்த முறையில் கறிக்காக மட்டும் குட்டிகளை வளர்த்தும் போது பசுந்தீவனத்தின் பங்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. அதுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இப்போ அந்த குட்டிகளை வந்து எந்த நேரமும் செட்டிலேயே கட்டி போட்டும் வளர்த்தலாம். அவைகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை, உலர் தீவனமே போதும். உலர் தீவனம்னா வைக்கோல், சோளத்தட்டு, கடலைக்கொடி, நரிப்பயிர் கொடி, கொள்ளுக்கொடி, இந்த மாதிரி

0: பொடி வகைகள் ஏதாவது கொடுத்துக்கலாம். அதை கூட அடர தீவனம் கொடுக்கணும். அடர தீவனம் போதுமான அளவு கொடுக்கணும். அதோட உடல் எடையில 4% அடர தீவனம் வந்து கொடுத்தோம்னாவே போதும். பசுந்தீவனம் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை.
1: சரிங்க சார்.
0: இதே தாயாடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுக்கறதோட உலர் தீவனமும் கொடுக்கணும். அது இல்லாமல் அடர் தீவனமும் கொடுக்கணும். அடர் தீவனம் வந்து அதோட உடல் எடைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அளவிட்டு நம்ம கொடுக்கணும்.
1: சரிங்க சார். இப்போ அடுத்து நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான தடுப்பூசி அட்டவணையை முழுசாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள்ல கவனத்தில் இருக்கணுங்க சார்? இப்போ அதுவும் குறிப்பாக அடுத்து மழை காலம்லாம் வரப்போகுது, இந்த சமயத்தில் அவங்க என்னென்ன ஊசியெல்லாம் ஆடுகளுக்கு போடுறது அவசியமானது?
0: இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளில் வரக்கூடிய முக்கியமான நோய்கள்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெள்ளாடுகளில் வந்து பிபிஆர் அப்படிங்கிற ஒரு ஆட்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து முக்கியமாக வரும். இது வந்து வருஷம் முழுசும் வரும், எப்போ வேணாலும் வரும், இப்போ தான் வரும்னு சொல்ல முடியாது. பிபிஆர் ஆட்கொல்லி நோய்க்கு வந்து தடுப்பூசி வந்து இருக்குது. 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குட்டிகளுக்கும் ஆடுகளுக்கும் இந்த பிபிஆர் தடுப்பூசியை போடணும். வருஷம் ஒரு டைம் வந்து இதை வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்தாப்புல செம்மறியாடுகள்லேயும் இதே மாதிரி பிபிஆர் தடுப்பூசி கம்பல்சரி போடணும். ப்ளூ டங், நீல நாக்கு நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து முக்கியமாக செம்மறியாடுகளில் வரும். அந்த தடுப்பூசி வந்து வருஷம் ஒரு டைம் செம்மறியாடுகளுக்கு போடணும். அது இல்லாமல் ஈடி அப்படிங்கிற என்ட்ரோடாக்சிமியா அப்படிங்கிற துள்ளுமாறி நோய் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு வந்து ஆடு வந்து மேய்ச்சலில் அந்த பனிக்காலங்களில் ஈரமாக இருக்கிற நுனிப்புள்ள வந்து மேயும் போது அது உடலுக்குள்ளே போய் நச்சு உருவாகி திடீர்னு துள்ளி குதிக்கும். அப்படியே வந்து மேயற இடத்துலையே செம்மறியாடுகள் இறந்துடும். இது வந்து துள்ளுமாறி நோய்னு சொல்லுவாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்காக ஈடி அப்படிங்கிற தடுப்பூசி வந்து இருக்குது. இதுவும் வந்து வருஷம் ஒரு டைம் 3 மாசத்துக்கு மேல இருக்கிற ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே போட்டுட்டா போதும்.
1: சரிங்க சார். விவசாய பெருமக்கள் இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிச்சாங்கன்னா நல்ல லாபகரமான ஒரு ஆடு வளர்ப்புல ஈடுபட முடியும் அப்படிங்கறத உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நம்புறோம். இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்றதுங்க சார்?
0: என்னுடைய தொலைபேசி எண்ணை குறிச்சுக்கோங்க. 9854515857. மறுபடியும் சொல்றேன், 9854515857. இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா அலுவலக டைமில் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்வேன். நன்றி, வணக்கம்.
2: ஆடு வளர்ப்புல ஈடுபட்டு இருக்க விவசாயிகள், பெண்மணிகள் எல்லாரும் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள் சொன்ன வழிமுறைகளை, அதாவது நோய் தடுப்பு முறைகள், கொட்டகை பராமரிப்பு, தீவன மேலாண்மை, இவற்றை சரியாக செய்தால் நிச்சயம் ஆடு வளர்ப்பில் லாபத்தை ஈட்டலாமே. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நேரம் பிற்பகல் 2:30. ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். வானொலிக்கும் நேயர்களுக்குமான உறவை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சியாக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் மலர்கிறது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஞானி ரா சரவணன் அவர்கள் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெகுளிப்பெண் திரைப்படத்திலிருந்து. என்ன சொல்ல, ஏது சொல்ல, அவளின் பேரழகை வேறு எதிலே பொருந்தி சொல்ல, என்னை வாரி சுருட்டி கொள்ள வலிய வந்து வாதாடும் வளையோசை, இதில் ஊறி திளைக்கவே பொங்கி எழும் என் ஆசை. என்னை வெகுவாக கவர்ந்த இந்த வெகுளிப்பெண்ணின் அழகு பின்னியது என்னை.

இன்னிசையோடு இசைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது திரைக்களஞ்சியம். இனி வரும் பாடல் துளசி மாடம், திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஏன் இந்த கோபம், இது யார் போட்ட தூபம், பிரிவின் துயரம் எத்தகையது என உணர நம் உறவின் இடைவெளியில் இன்று வந்து சேர்ந்ததோ இந்த ஊடல். கனியும் காலங்கள், ஆசை தனியும் அந்நேரங்கள் நம் கண்முன்னே விரிந்திருக்க வெறுத்தது போதும், என்னை சபித்தது போதும், மொத்தத்தில் இளம் மயிலே வா என் முன்னே.

இன்னிசையோடு இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். இது திரைக்களஞ்சியம். இனி வரும் பாடல் எதிரொலி திரைப்படத்தில் இடம்பெற்றது. புல்வெளியில் வயல்வெளியில் அவளை பூஜித்திருந்த கற்பனையெல்லாம் இன்று பொதுவெளியில் பந்தி போட்டு பரிமாறுகிறேன் தமிழால். பசித்திருப்போரே கொஞ்சம் பதம் பார்த்து சுவைத்து ரசிக்க. சிந்திய சிரிப்பின் எதிரொலி இங்கு சிதறிய முத்துக்கள். ஒளி மின்னி இணை பின்னி இழுக்கிறதோ அதன் வழி.

தையல் வந்து மையலுக்கு தையலிட்டு பார்ப்பதென்ன, பொய்யிடையில் ஆடு கட்டி பொன்னழகு மூடி வைத்து தையல் வந்து மையலுக்கு தையலிட்டு பார்ப்பதென்ன, கை அணைக்க மெய் அணைக்க கரும்பாய் சுகம் இனிக்க கண்மயங்கி.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பவானி திரைப்படத்தில் இடம்பெற்றது. பொன் எடுத்தேன், பூவெடுத்தேன், தமிழ் பண் எடுத்தேன், அதை கவியில் அலங்கரித்து உன்னை வென்றெடுத்தேன், இவையெல்லாம் போதாதென்று உன்னை சொந்தமாக்க, ஏழேழு ஜென்மத்தின் பந்தமாக்க தொடர் முயற்சியை முன்னெடுத்தேன், புன்னகையின் பொருளில் பூவிழியின் அருளில் கன்னி தமிழை இங்கு கண்டெடுத்தேன்.

வந்தது. நேரம் பிற்பகல் 2:46. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஞானி ரா சரவணன் அவர்கள் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் பாடல் 500,000 திரைப்படத்தில் இடம்பெற்றது. ரசிகன் கலைஞனாவதும் கலைஞன் கவிஞனாவதும் முழு கவனம் தன் பக்கம் ஈர்க்கும் கன்னி எழிலின் நிழலிலே கல்லும் கனியாகும் முள்ளும் மலராகும் அவளை கண்டு களிப்புறும் நேரத்திலே கவிதை ஊறும் கிணறு வாலியின் கற்பனையில் பாடலாய் இதோ.

திரையோடு ஒரு பயணம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது திரைக்களஞ்சியம். இனி வரும் பாடல் கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. எண்ணத்தில் எழுதுகின்ற வார்த்தைகள் யாவும் சற்று எட்டி இருப்போரிடம் முழுவதும் கொட்டி தீர்க்கும் அற்புத தூதுவனே அஞ்சல் ஊழியன். அவன் தன் சேவையில் சிந்திடும் வேர்வையை இங்கே விளக்கும் விபரம் மிக அபாரம். விருப்பு வெறுப்பின்றி தன் பொறுப்புணர்ந்து பல தெருக்களில் பதித்த தடங்கள் இதனை பறைசாற்றும்.

திரைப்படத்தில் இடம்பெற்றது. பல ஊர்களின் நற்பெயரையும் பெரும் புகழையும் தன்னுள் அடக்கிய பெருமையில் ஒளிரும் தமிழ்நாடு. அதன் அழகை ஆராய்ந்து பார்க்கவும் அண்ணாந்து பார்க்கவும் அதில் அதிசயித்திருக்கும் பல அயல்நாடு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லாரும், இப்ப மின்னஞ்சல்களுக்கு காது கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்வழி, தருண், சமிதா இவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி காலை 8:30 அதாவது நேற்று அக்கரைப்பட்டி கோயில் சிறப்பு நேரலை அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. பக்தி பரவசம் தந்தது நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர்கள் சரவணன், சாந்தி சரவணகுமார், திருமகள் இவங்களுக்கு நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்கிறவங்க வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா. அடுத்த மின்னஞ்சல் சேலம் மாவட்டத்திலிருந்து ஆரிகவுண்ட நகர்லிருந்து ஆ சிவம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க. வானொலிக்கு 90 நாடக போட்டியில பங்கேற்ற நாடகங்களோட வரிசையில அபூர்வ சகோதரிகள் அப்படின்னு தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க எழுதின நாடகத்தை கேட்டேன். கஷ்ட சூழ்நிலையில உதவ மறுக்கக்கூடிய தங்கை கதாபாத்திரம், அதுவே தங்கைக்கு ஒண்ணு அப்படின்னாலும் ஓடோடி வந்து நின்று அன்பால அதை வென்று பணம், பொருள், நிலம் இதெல்லாம் பெரிய சொத்தே இல்ல, சொந்தம்தான் பெருசு அப்படின்றத உணர்த்துற அக்கா கதாபாத்திரம் ரெண்டும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நாடகம் அமைப்பும் சிறப்பா இருந்தது. நாடகத்துக்கும் எஸ் ஜான்சன் அவர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்கிறவங்க சேலம் மாவட்டம் ஆ சிவம் அப்படிங்கிறவங்க. அடுத்த மின்னஞ்சல் கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி 12:10 ஒலிபரப்பான சூரியகாந்தியில இடம்பெற்ற நாடக போட்டியில தேர்வாகிய அபூர்வ சகோதரிகள் அப்படிங்கிற தலைப்பிலான நாடகம் அவங்களும் கேட்டாங்களாம். ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது. நடித்த நாடக கலைஞர்கள் எல்லாருக்கும் நல்ல முறையில் இதில் நடித்திருந்தாங்க அப்படின்றத பதிய வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்றைய பரபரப்பான உலகத்தில் இப்படி ஒரு அபூர்வ சகோதரிகளா அப்படின்னு ஒரு வியப்பே ஏற்பட்டுச்சான் இதை கேட்டோன்னே. நாடகத்தை தலைப்புக்கு பொருத்தமான மெய்ய கருவினை கொண்ட நாடகம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. நாடகத்தை சிறப்பாக எழுதிய தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவங்களுக்கும், நல்ல முறையில் அமைத்து கொடுத்த ஜான்சன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார் ஆகியோருக்கும், ஒலிபரப்பிய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர்வி அவர்களுக்கும் நன்றி கலந்த இதயபூர்வ நல்வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட மின்னஞ்சலில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்கிறவங்க கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அப்படிங்கிறவங்க. மின்னஞ்சல்கள் அனுப்பினவங்களுக்கு நன்றி. கேட்டுட்ருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி.

0: திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: மின்னஞ்சல்களுக்கு காது கொடுத்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1. பெரம்பலூர்ல இருந்து தேவி அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 11 தேதி 8 மணிக்கு பாடல்கள் நல்லா இருந்தது, அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் அதுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. 12 தேதி சூரியகாந்தியில் 2 நாடகங்கள், அபூர்வ சகோதரிகள், தேன் நிலவு, ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. எழுதியவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடித்தவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. பிற்பகல் 1 மணிக்கு மதுரை கீதம் ரொம்ப சிறப்பாக இருந்ததாம். 3 மணிக்கு இசைத்தூரலில் பாடல்கள் மின்னஞ்சல்களை ராஜலட்சுமி அறிவிப்பாளர் அவரோட குரலில் படித்தாங்க, அவர் குரலுக்கே தனி இனிமை அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 4 மணிக்கு வண்ணக்கோலங்களில் 3 பேரோட கூட்டணி ரொம்ப சிறப்பாக இருந்தது. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பாடல்கள் கவிதைகள் அறிவிப்பாளருக்கு நல்ல வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. திருச்சி வானொலி பண்பலை 102.1 நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய ஒரு பண்பலை அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பகிர்ந்திருக்கிறாங்க இந்த மின்னஞ்சலை எழுதியிருக்கிறவங்க. பெரம்பலூர்ல இருந்து தேவி அப்படிங்கிறவங்க அடுத்த மின்னஞ்சல்களை எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க 12 தேதி பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில ஒலிபரப்பான நாடகங்களை பாராட்டி இருக்கிறாங்க. திருவணிக்காவிலேருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்களோட படிப்பில் அபூர்வ சகோதரிகள் நாடகம் என்னென்ன சொன்னிச்சு அப்படின்னு குறிப்பு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. சொத்து முக்கியம், அதை விட உறவு பந்த பாசம் எப்படி முக்கியம், அதுக்கு அக்கா தங்கை கதாபாத்திரம் அப்படிங்கிறத வச்சு எடுத்து சொன்னாங்க. நாடகத்தோட அமைப்பிலையும் இயக்கத்திலையும் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் ஜான்சன் அவர்களுக்கும், கதையோடு சிறப்பு சேர்த்து நடிப்பிலும் சிறப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர்கள் அன்னைக்கு தேன் நிலவு அப்படிங்கிற நாடகம் ஒலிபரப்பானது இல்லையா, அதையும் பாராட்டி இருக்கிறாங்க. நகைச்சுவையோடு தொடங்கி உல்லாச பயணம் முக்கியம்தான், ஆனால் ஒரு தடவை தடங்கள் வந்துச்சுன்னா 3 முறை தடங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை நாடகம் எடுத்து சொன்னது இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை பாராட்டி இருக்கிறாங்க. இந்த நாடகத்துக்கு இவங்க மனசில் 2 பாடல்கள் இருக்கான், அந்த பாடல்கள் இன்னும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சேர்த்தும் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க எஸ் ரங்கன், சுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க ஸ்ரீரங்கத்துலேருந்து. கேட்டுட்ருக்கோம் இசை தூரல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கருமண்டபம் தெற்கு தெருவிலிருந்து வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக் சந்துரு, விஸ்வா இவங்கெல்லாம் சேர்ந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இசை ராகமாக இருக்கக்கூடிய திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வணக்கத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களோட நாங்கள் நேயர்கள் தொலைபேசி வழியாக ஜானகி அம்மா அவர்கள் பாடின பாடல்களை கேட்டாங்க. பாடல்கள் எல்லாம் இனிமையாக இருந்தது, நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, பாடல்களை நாங்களும் கேட்டு ரசித்தோம், வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக் சந்துரு, விஸ்வா இவங்க எல்லாரும். அடுத்த மின்னஞ்சல் தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி அது நேற்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் மழலீர் நேரத்தில் குழந்தைகிட்ட அர்ச்சனா அறிவிப்பாளர் பேசுகிறதே அழகாக இருந்தது, நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு சிறப்பாக இருந்தது. 11 மணிக்கு உங்களோட நாங்கள் நேயர்களோட நேரலை பாடல்கள் இனிமையாக இருந்தன, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் மனோஜ் கிரணுக்கும் திருச்சி பண்பலைக்கும் நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி. மின்னஞ்சல்கள் அனுப்பின எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 12:10 ஞாயிற்றுக்கிழமை நேற்று சூரியகாந்தியில் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதின அபூர்வ சகோதரிகள் நாடகம் கேட்டாங்களாம், அருமையோ அருமை அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. எம் ராமசாமி அப்படிங்கிறவங்க எழுதின தேன் நிலவு நாடகம் எதிர்பார்க்க முடியாத முடிவை கொண்டிருந்தது, அதுவும் சிறப்பு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. நேற்று பிற்பகல் 3 மணிக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில் தகவல்கள் பாடல்கள் அருமையாக இருந்ததா, நேர்களோட வண்ண மடல்களை தெளிவாக இனிய குரலில் வாசித்தாங்களாம் அறிவிப்பாளர் ராஜலட்சுமி, அவர்களுக்கு நன்றின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி விளையாட்டில் 3-3 போட்டு 4 கேள்விகளுக்கு எளிய குறிப்புகளை கொடுத்து நேயர்களை பதிலை கண்டுபிடிக்க சொன்னாங்க, சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை கலகலப்பாக மாற்றிய அறிவிப்பாளர்கள் லோகநாதன், ராஜலட்சுமி, பழமலை இவங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லி பாராட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 12 நேற்று பிற்பகல் மதுரை கீதம், இசைத்தூரல், இரவு இசை இனிமை இதெல்லாம் கேட்டாங்களாம், சிறப்பாக இருந்ததா, நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் இனிமையாக இருந்ததா, அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாழ்த்துக்களும் நன்றியும் அப்படின்னு தன்னோட மின்னஞ்சலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பின தன்னோட மின்னஞ்சல்ல. அடுத்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழகொண்டையம்பேட்டை திருவானிக்காவல்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று நண்பகல் சூரியகாந்தியில் அவங்க வானொலிக்கு 90 நாடக போட்டிக்காக எழுதின அபூர்வ சகோதரிகள் நாடகத்தை தெரிவு செய்து ஒலிபரப்பினதுக்கு திருச்சி வானொலி நிலையத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்களாம். நாடகத்தை நல்லாவும் விறுவிறுப்பாகவும் அமைத்து கொடுத்த ஜான்சன் அவர்களுக்கும் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நாடகத்தில் பங்கேற்று நடித்த கலைஞர்களுக்கும் பாராட்டுகள், வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதினவங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழகொண்டையம்பேட்டை திருவானைக்காவல்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியா

0: மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: கேட்டுட்டுருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. நமக்கு எல்லாம் தெரியுமா, இந்த மாசத்தை, ஜூன் மாசத்தை சார்கோமா நோய் சம்பந்தமான தகவல்களை பரப்புறதுக்கான, விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான மாதமாக அறிவிச்சிருக்கிறாங்க. சார்கோமா அப்படின்னா உடலில் இணைப்பு திசுக்களில் உருவாகக்கூடிய ஒரு அரிய வகையான புற்றுநோய் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அரிதான நோயாக இருக்கிறது, ஆனால் நிறைய புற்றுநோய்களை நோயாளிகளை பார்க்கும் பொழுது முக்காவாசி பேருக்கு இது இருக்கிறது தெரியாமையே போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைகளையும் இளம் வயதை சேர்ந்த சிறுவர்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறனால ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய நோய் அப்படின்னு சொல்லி சார்கோமாவை அவங்க வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் ரெண்டு வகை இருக்காம், மென்மையான திசு சர்க்கோமா, எலும்பு சார்ந்த சர்க்கோமா. இதில் என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, மென்மையான திசு சர்க்கோமாவை பொறுத்த வரைக்கும் வலி இல்லாத கட்டி, இல்லை கட்டி தொடர்ந்து பெரிதாகிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த இடத்துல வலி இருக்காது. உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் தொடர்ந்து வீக்கம் இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் தான் வலி ஏற்படுறது. இது எல்லாமே அதுக்கான மென்மை திசு சம்பந்தப்பட்ட சர்க்கோமாவுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே எலும்பு பாதிக்கக்கூடிய சர்க்கோமாவா இருந்தா நீடித்த எலும்பு வலி இருக்கும், இரவு நேரத்துல அதிகமா வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், காரணமே இல்லாம திடீர்னு சின்ன விஷயங்களால கூட எலும்புல முறிவு ஏற்படலாம், நடப்பதுல சிரமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி ஒரு மாசத்தை ஒரு நோய்க்கான விழிப்புணர்வு மாசமா அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா மக்களுக்கும் இது தொடர்பான தகவல்கள் போய் சேரணும். உடனடியா இந்த ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலே அதை அலட்சியப்படுத்தாம, வலிதான் இல்லையே நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காம உடனடியா மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேல ஒரு கட்டி இருக்குது, கட்டி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, காரணமே இல்லாம வலி இருக்குது, பல வாரங்களா வீக்கம் குறையவே இல்லை, இரவு நேரத்துல வலி அதிகரிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பு தெரிஞ்சா கூட உடலை கவனிச்சு நேயர்கள் உடனே மருத்துவரை அணுகணும். இன்னைக்கு நம்ம மனசுல இந்த தகவல்களை பதிய வச்சுக்கலாம். திடீர்னு வலியோ வேற ஒரு அறிகுறியோ தெரிஞ்சா உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செஞ்சுக்கலாம். முன்னாடி தயாரா இருப்போம், நோயை தடுக்கிறதுக்கு நாம முயற்சி செய்வோம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியா இருக்கக்கூடிய தனியார் விண்வெளி நிறுவனம் ஒன்று இந்த வருஷம் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தன்னோட விக்ரம் ஒன்று அப்படிங்கிற ராக்கெட்டை ஏவ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்க விக்ரம் ஒன்று, அது என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எந்த வகையிலன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த விக்ரம் ஒன்று அதோட சுற்றுப்பயணத்துக்கு ஆகமான் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் செலுத்துறதோடு சேர்த்து பல புது விண்வெளி தொழில்நுட்பங்களை விண்வெளி சூழலில் மொதல் முறையாக இந்தியா சோதி போகுது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்று தான் விண்வெளியை சுத்தப்படுத்துறதுக்கான முயற்சி. ஒரு நிறுவனம் இந்த முயற்சியை எடுத்திருக்கு. ஹைதராபாத்தை சேர்ந்த அந்த நிறுவனம் எம்ப்ரேஸ் அப்படிங்கிற மென்மையான ரோபோட்டிக் பிடிப்பு அமைப்பை இந்த விக்ரம் ஒன்றில் சோதிக்குது. விண்வெளியில் இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், செயலிழந்த செயற்கைக்கோள்கள் அப்புறம் விண்வெளி குப்பைகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பாதுகாப்பாக இது போய் பிடிச்சிட்டு வரும். அதுக்கான தொழில்நுட்பத்தை தான் இவங்க விண்வெளியிலேயே சோதிக்க போகிறாங்க. எதிர்காலத்தில் செயற்கைக்கோள் பராமரிப்பு ஆய்வு, விண்வெளி குப்பை அகற்றக்கூடிய பணி, இதுக்கான அடித்தளத்தை இந்த முயற்சி அமைக்கும் அப்படின்னு எல்லா ஆய்வாளர்களும் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறாங்க. இந்த சோதனையில் ரோபோட்டிக் கை தனியாக பறக்காதான், விக்ரம் ஒன்னோட பேலோடு தனத்தோட இணைந்தபடியே தான் தன்னோட செயல்பாட்டை வெளிப்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக விண்வெளி குப்பை மேலாண்மை மாதிரியான எதிர்கால விண்வெளி சேவைகளில் இந்தியாவுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆர்வலர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு இந்த விக்ரம் ஒன்று ஏவப்படும் அப்படிங்கிற ஆவலோட நாமளும் காத்திருப்போம். இசைந்தே இருப்போம். திருச்சி வானொலி FM Rainbow 102.1 இது இசை தூரன்.

0: நீங்களே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி வண்ண கோலங்கள் விளையாடுறதுக்கு நேயர்கள் தயாராகலாம். உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. 4-3-1 இந்த முன்னிணைப்பு என்னோட அறிமுக நேரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க 240-102-1 இந்த எண் காத்திருக்கு. பழக்கமான நேயர் ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க காத்திருக்கிற எண் 246-102-1. நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தேசத்தை கட்டமைப்பதில் தேசிய மாணவர் படையின் பங்களிப்பை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டியுள்ளார். தேசிய மாணவர் படை மற்றும் சைனிக் பள்ளிகள் குறித்து பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் குடியரசு துணைத்தலைவரிடம் புதுதில்லியில் இன்று விளக்கம் அளித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் மாணவர் பரிமாற்ற திட்டம் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் சிறந்த முயற்சி என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பலத்த காயமடைந்த 7 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்த 15 பேருக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் வரும் 20 தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விரும்புவோர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. விழுப்புரத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு காரில் கடத்தப்பட்ட 2,30,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் 20 தேதி நடைபெறும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.
0: சேஃபம் ரெயின்போ 102.1 நாம இப்ப கேட்கலாம் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
5: வணக்கம் நேயர்களே.

0: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் வணக்கம். இந்த நேரம் வந்தாச்சு, 4 மணியை தொட்டாச்சு. அப்படின்னாலே நேயர்கள் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக காத்திருப்பாங்க.
0: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்கு நேயர்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தயாராக இருப்பாங்க. இன்றைக்கி வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்றது தான். காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறது ஒன்று, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது இன்னொன்று.
1: கொடுக்குற குறிப்பை வச்சு அது விஷயம்.
0: இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்டுபிடி கண்டுபிடி. நேயர்களுக்கு இந்த விளையாட்டினுடைய அருமை பெருமை, இதில் உள்ள சூட்சுமங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா அதற்கான தொலைபேசி எண்கள் 2 இருக்கிறது. 0431 240 102 1. இந்த எண்ணில் நீங்கள் புதிய நேயர்கள் என்றால் வரலாம். 240 102 1 இது ஏற்கனவே பரிச்சயமான நமது அனைத்து நேயர்களுக்கும்.

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசதி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: நான்கு மணி 9 நிமிடம் 20 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி நம்மை கண்டுபிடிக்க ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறார்.
5: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா.
4: சமயபுரத்திலிருந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க?
6: நக்கீரன்.
4: கரெக்டா தானே சொன்னேன்? நீங்களும் வீட்டுல ரொம்ப கோவப்படுவீங்களோ. நெற்றிக்கண்ண அப்பப்ப திறந்துருவீங்களா?
6: நான்
4: ரொம்ப அமைதியானவரு. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? இது கண்டுபிடி. நீங்க ஒரு இசையமைப்பாளர் பேரை வந்து நீங்க சொல்லணும், சரிங்களா? நம்ம தமிழ் சினிமாவின் பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் அவர், சரியா? அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. சொந்த ஊர் வந்து அவருக்கு கேரளா. கேரளத்தில் பிறந்த, பாலக்காடு தான், பாலக்காட்டு மாதவன் அப்படின்ன மாதிரி அவர் பாலக்காட்டை சேர்ந்தவர். அவர் 1953 ஜெனோவான்னு ஒரு திரைப்படம், அதுக்கு தான் முதன் முதலாக 4 பாடல்களுக்கு வந்து இசையமைத்தார். தமிழ் மலைய காணா போயிட்டாரு, தெரியலங்கிறீங்க.
5: சரிங்க, நன்றிங்கய்யா. அடுத்த நேயர் இதுக்கு பதில் சொல்றாங்களா அப்படின்னு பாத்திரலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. வணக்கம்
7: ஐயா. வணக்கம், நான் வேலன், கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
4: நலமா இருக்கீங்களா சந்திரசேகர் ஐயா?
7: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா ஐயா?
4: அனைவரும் நலம். ரெண்டு கையிலையும் பதில கையோடு எடுத்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன் நானு.
7: இன்னும் ஆப்ல கேள்வி வரல ஐயா, இன்னொரு பத்தி சொல்றீங்களா?
4: அப்படிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து கண்டுபிடி நிகழ்ச்சியில வந்து ஒரு பிரபலமான இசையமைப்பாளரோட பேரை நீங்க சொல்லணும், சரிங்களா? தமிழ் சினிமால வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமானவர். அடுத்த குழு சொன்னா நீங்க பதில் சொல்லிடுவீங்க. அவரோட சொந்த ஊர் வந்து கேரளம், பாலக்காடு.
7: கேரளா பாலக்காடு சொந்த ஊரா? வேற ஏதாவது குறிப்பு?
4: அடுத்த குறிப்பு அவரோட நினைவு நாள் இன்னைக்கு.
7: அவருடைய நினைவு நாளா?
4: இன்னும் வேற குறிப்பு வேணுமா? வேற குறிப்பு வேணுமா?
7: கேஜே யேசுதாஸ் தெரியும், இசையமைப்பாளர் சொல்லிருக்கீங்க.
4: ஆமாங்க, நீங்க சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர்னு சொல்லிட்டு நீங்க சம்பந்தமே இல்லாம பாடகர்னு அங்க போறீங்க. ஆனா இவரும் பாடுவாரு, நல்லா பாடுவாரு.
5: இல்ல, அவங்க படம் பேர் கேக்கல.
4: என்னங்க?
7: என்ன மேம்?
4: இல்ல, நீங்க சொன்ன பதில் அதுவும் தவறுதான்.
7: சதீஷ் முரளி.
4: அதான் தவறு. அடுத்த நேர் சொல்றாங்களான்னு பாப்போம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி
5: ஐயா. நேயர்களுக்கு இப்ப ஒரு கேள்வி தெரிஞ்சிருச்சு, பதில் சொல்றதுக்கு இப்ப நம்மோட இணையறவங்க யார் எங்கிருந்து? வருக வணக்கம்.
8: இதுல இருக்க மேடம், நான் லால்குடி ஆளாடியில இருக்கிறாங்க, மரிய புஷ்பம் பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா.
8: அதுதான் இப்ப நீங்க கேட்டதுக்கு MS விஸ்வநாதன் சொல்றேன்.
4: அப்படிங்களா? கான்பிடண்டா, உறுதியாக, நம்பிக்கையாக?
8: ஆமாங்க,
4: சரியான பதில் தான்.
5: வெற்றியாளர் ஆயிடலாம். உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. பழக்கமான நேயர்கள் 246 இந்த எண்ணை தொட்டு வரணும். 246-102-1. அறிமுக நேயரா இருந்தீங்கன்னா 240-102-1 இந்த எண்ணு உங்களை வரவேற்க காத்திருக்கும். முன் இணைப்புக்கு சுழி 4-3-1.

0: திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்ருக்கிறது வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி.

0: மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: நான்கு மணி 18 நிமிடம் 35 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள். இன்று கண்டுபிடி
3: நிகழ்ச்சியில இப்போ ஒரு நேயர் காத்திருக்காங்க. அவங்க யார், எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமான கணபதி.
3: வருக ஐயா.
2: கணபதி ஐயா, யாருமே என்ன செய்றீங்க?
4: நான் ஐயா இப்ப கேட்டரிங் பண்றேன், மாலை மேய்க்கிறேன்.
2: ஓ சரி சரி சரி. கேட்டரிங், அது இல்லாம கால்நடைகளும் வச்சிருக்கீங்க?
4: என்னன்னா,
2: சூரிய குடும்பத்தில இருந்து ஒரு முக்கியமான ஒரு கோள். சூரிய குடும்பம் தெரியுமில்ல உங்களுக்கு? சூரியன்ல இருந்து ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய கோள் இது. ஆமா, வியாழனுக்கு அடுத்து சூரிய குடும்பத்துல ரெண்டாவது பெரிய கோள். பெரிய கோள் பூமியை விட பாத்தீங்கன்னா 9 மடங்கு பெருசுன்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க இப்படி பயமுறுத்துற மாதிரி எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. பாவம் இல்லையா நாங்கெல்லாம்?
3: சூரிய குடும்பத்துல இருக்கிற கோள் நட்சத்திரம் கிடையாது.
2: உங்க குடும்பத்துல இருக்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த குடும்ப தலைவரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வருத்தப்படுவாரு. ஆமா, அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அவர் குடும்ப உறுப்பினர் ஒருத்தரை நீங்க சொல்லணும். அந்த 9 பேரா? 9 பேர்ல ஒருத்தரை சொல்லணும் நீங்க. அவர் யாருன்றதுக்கு தான் உங்களுக்கு நான் நிறைய குழு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். குளிர்ச்சியான சூழலை கொண்டவர். இப்ப நமக்கு அடிக்கிற வெயில பார்த்தா அங்க போயிடலாம் போல இருக்குது, இல்ல அப்படிதானே? ஆமா, ஏராளமான துணைக்கோள்கள் வந்து இவங்களுக்கு உண்டு. அது ரொம்ப முக்கியமான துணைக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டன். அது விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அறிவியலாளர்களுக்கு?
4: அறிவியலாளர்கள்,
2: ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த டைட்டன் துணைக்கோள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செவ்வாய்.
3: சரிங்க, அந்த பதில் சரியானதா அப்படின்னு நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி தெரிஞ்சதுக்கு நன்றிங்கய்யா. அடுத்து வரக்கூடிய நேயருக்கு எத்தனையோ குறிப்புகள் கொடுத்தாச்சு. விடை தெரிஞ்சா அவங்க சுழி 431 இந்த முன் இணைப்பு என்னோடு 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். அறிமுகமாக காத்திருக்கிற நேயர்கள் 240-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். இப்ப இணைப்புல இருக்கக்கூடியவங்க யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: இணைப்புல வந்துட்டீங்க?
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம் ஐயா, இணைப்புல இருக்கீங்க? யார், எங்கிருந்து?
2: நினைக்கிறேன். லால்குடி பக்கத்துல இருந்து ஒரு அம்மா வந்து சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்விதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், அதையும் கேக்கலையா நீங்க?
4: அதையும் கேக்கல சார், ரேடியோ எஃப்எம்ல போட்டு கேட்டுக்கிட்டு
2: இருக்கு. அப்படியா, சரி சரி. அதாவது சூரிய குடும்பம் அது எங்கயா இருக்குன்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க. சூரிய குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல?
4: என்னன்னே
2: ஒரு உற்சாகமே இல்லாம பேசுறீங்க, எனக்கு தூக்கம் வந்துரும்னே. சூரிய குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களானே?
3: சூரிய குடும்பம் ஐயா.

0: நம்ம இருக்கிற சூரிய குடும்பம்
1: அவருக்கு நெட்வொர்க் பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருக்கு பாவம்.
0: சரிங்கய்யா, இன்னொரு நாள் நம்ம இணைப்புல உங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ,
0: யார் இங்க இருந்துமா?
2: புதுக்கோட்டையிலிருந்து கலையரசி பேசுறேன்.
0: சொல்லுங்க கலையரசி.
2: பனி பனி.
1: வாழ்த்துக்கள்.
0: கலையரசி, ஏற்கனவே பேசிருக்கீங்க தானே?
2: நன்றிமா
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர்

0: டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 நாம இதுவரை கேட்டது வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
3: திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 நாம இன்னைக்கு கேட்கலாம் திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான்கு மணி 31 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்று கண்டுபிடி அப்படின்னா நேயர்கள் வந்து நிறைய அற்புதமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து வந்து ஒரு நேயர் என்ன கொடுக்க போறாங்க, என்னத்தை கண்டுபிடிக்க சொல்ல போறாங்கன்னு கேட்டுக்கிட்டே வராரு.
3: வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம்.
3: இனிவது யாருங்க, எங்கிருந்து?
4: பழனி பக்கத்துல ஐயம்பாளையம் கிராமத்துல இருந்து கனகராஜ்.
3: பேர் சொல்லலாங்களா உங்க பேரு?
2: மருவிக்கிட்டே வருது இல்லையா?
4: நிறைய
2: தகவல்கள் நீங்க சொல்லுங்க, நாங்க எதுவும் கண்டுபிடிச்சோமான்னு தெரியல. இப்ப நாங்க சொல்றத நீங்க கண்டுபிடிச்சாகணும், சரியா? நீங்க இப்ப கண்டுபிடிக்க போறது ஒரு விலங்கு, ஒரு சின்ன விலங்கு, காட்டு விலங்கு. ஆனா காட்டுல மட்டும் இருக்கும் நினைக்காதீங்க, நம்ம தோட்டத்திலயும் இருக்கும். இல்ல, பொதுவா மலை பிரதேசங்கள்ல அதிகமா காணப்படும், அப்படின்னு இல்ல, தோட்டங்கள்ல அதிகமா இருக்குது. குறிப்பா இத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாயினும் சொல்ல முடியாது, பூனைனும் சொல்ல முடியாது, ரெண்டு சேர்ந்த ஒரு கலப்பு. எப்படி பாஸ்? ஏன் பாஸ்? எப்படி பாஸ்?
4: இல்ல, எங்க ஊர் பக்கம் நிறைய இருக்கு,
2: நிறைய இருக்கு. தென்னை மரத்துல அதிகமா இருக்கும்.
4: தென்னை மரத்துல ஏறுறப்ப நேரா ஏற இறங்குறப்ப தலைகளா இறங்கும்.

0: ஆமாம், நீங்கள் சொன்ன
1: ஆமா
0: பதில்
1: ஆமா
0: கரெக்ட் தான். அதான் சார், ரெண்டு மூணு குழுவிலேயே கண்டுபிடிச்சி போடுறீங்களே.
1: இல்லைங்க, இது இந்த கிராமத்துல மலைங்க, நான் மேற்கு தொடர்ச்சி மலை அடையாளத்தில் இருக்கிறேங்களா.
0: ஆமாம், மரநாய் தான். அங்கே கேட்ட பதில், எதிர்பார்த்த பதில் மரநாய் தான்.
1: நன்றி.
0: பார்த்துருக்கீங்களா?
1: நான் பார்த்துருக்கேன், எங்க ஊருக்கு நிறைய வருங்க, கோழி பிடிக்க வரும்
0: கோழி. ஆமா ஆமா, பண்ணையில வீட்டுல கோழி வச்சிருந்தோம்னா அதையும் பிடிச்சிட்டு போகும். அதாவது ஊனுண்ணி பால் ஊட்டின்னு சொல்றாங்க.
1: ஆமாங்க ஆமா.
0: தென்னை மரத்துல ஏறிச்சுன்னா இருக்கிற தேங்காய் ஃபுல்லா, இது இளநிய ஃபுல்லா காலி பண்ணி விட்டுரும்.
1: ஆமா காலி பண்ணிருங்க. ஆனா அது இறங்குறப்ப கக்கிருங்க புறத்தையும்.
0: அப்படியா?
1: ஆமாங்க. ஏன்னா
0: பக்கத்துல இருந்து பாக்கலையே.
1: ஆமாங்க ஆமாங்க. அது ஏறப்ப ஏறும், நிறைய சாப்பிட்டு கீழே இறங்குங்களா.
0: ஆமா,
1: அது தலைகளா இருக்கிறப்ப அதால ஓரளவுக்கு இதை வச்சுக்கோ, உடம்புல வச்சுக்கோ.
0: சரி சரி,
1: மிச்சத்தை இறங்குற வேகத்துக்கே வெளியில வந்துருங்க.
0: அதிக இதை பற்றியான வேற ஏதாவது தகவல் வச்சிருக்கீங்களா மரநாயை பத்தி?
1: இல்லையா, எங்க ஊர்ல கோழி வச்சிருக்கிறது நிறைய.
0: அது நகத்தை பாத்திருக்கீங்களா?
1: பாத்துருக்கீங்க, வளைஞ்சிருக்கும்.
0: ஆமா, அதுவே ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். அது
1: பிளேடு ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க.
0: ஷார்ப்பா
1: பிளேடு கட்டினா தோத்து போகும். அது அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்,
0: அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப வலிமையானது அதுக்கு நகம். நகமும் நகமும் அப்படிதான், பல்லும் அப்படிதான். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாத்திருக்கீங்களா?
1: அழகா இருக்கு, அழகா இருக்கு.
0: ஆமா, அழகுதான் ஆபத்து.
1: ஆமாங்க, ரொம்ப ஆபத்து அது.
0: சரி சரி, நன்றி நண்பரே, நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க. போச்சம்பள்ளி பத்தியும் மரநாய் பத்தியும் நன்றி.
1: நன்றிங்க.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 900

0: सभी ने गौरा देवी और स्त्रियों के साहस की भूरी भूरी प्रशंसा की।
1: वाह भैया, गौरा ने तो
2: बहुत कमाल का काम कर दिया। ऐसी ऐसी चिपकी पेड़ से किसी ने छोड़ा ही नहीं पेड़ को। अरे
3: वाह, क्या बात है
2: भाई। गौरा बहुत कमाल कर दिया।
4: जीतती रहे बेटी, जीतती
5: रहे। तो हम सबका कर्तव्य है।
0: दोस्तों, इसी रैणी गांव से शुरुआत हुई चिपको आंदोलन की, जो आज सारे संसार में प्रसिद्ध हो गया है।
6: திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பாரத் டெக்ஸ் மூன்றாவது சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நாளை துவக்கி வைக்கிறார். வரும் 17 தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1600 மேற்பட்ட அரங்குகளில் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தப்படும். முதலமைச்சர் திரு விஜய், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் மற்றும் அவ்வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய இ சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து இ சேவை மைய பணிகளை ஆய்வு செய்தார். 73,000 குடும்பங்களுக்கு புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் 1,28,00,000 ரூபாய் மதிப்பிலான தொழில் கடன் ஒப்புதல் ஆணைகளை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மாவட்ட தொழில் மையத்தில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கடனுதவி விண்ணப்பங்களை பரிசீலித்து இளைஞர்கள் கடனுதவிகளை விரைந்து பெற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் 32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வடகண்டம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று திறந்து வைத்தார். 13,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட எட்டியலூர் பொது விநியோக மைய கட்டிடத்தையும் 35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பருத்தியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கட்டப்பட்டுள்ள 2 கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி வழங்கினார். தொடர்ந்து முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 689 மனுக்களை பொதுமக்களிடமிருந்து ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் அரசு பள்ளியில் வட்டார அளவிலான சதுரங்க போட்டி இன்று நடைபெற்றது. 35 பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்காவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரமாறு மணி 2:00 56 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ ஆரவாரம். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் சந்தித்து வெற்றிகள் நீடித்து நிலைத்து நிற்கும் இருக்க சிறிய செயல்களை கூட உற்சாகத்துடன் செய்து முடிக்க வேண்டுமாம். உள்ளம் எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருந்து கொண்டே இருந்தால் ஆரவாரம் நம்மை எப்பொழுதும் பற்றியே இருக்கும். இனிமையான பாடல்கள், அவசியமான செய்திகள் என நம் பண்பலையில் இப்பொழுது ஆரவாரம்.

நேரம் 6:09. 9 நொடிகள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மாவட்ட அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்தல் பொருட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் ஆதி திராவிட இன மக்களின் நலனை பேணுவதற்காக 2026 ஆண்டில் மாவட்ட அளவில்

0: கட்சியான ஆதி திராவிடர் நலக்குழுவிற்கான புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்யும் பொருட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தில் சுய விவரங்களுடன் சாதி சான்றிதழ், சமுதாயத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆற்றிய பணிகள் குறித்து முழு விவரங்களை இணைத்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும். 19ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய விண்ணப்பங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் பரிசீலிக்க இயலாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மாற்றங்களால பல நோய் தாக்குதல்களுக்கு நம்ம ஆளாகிறோம்னு சொல்றாங்க. மாற்றங்கள் என்னைக்குமே மாறாதுதான், ஆனா எந்த மாற்றங்களும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யணும். இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளுடன் இணையறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
1: உணவை உண்ணக்கூடிய முறை, இதை வந்து மொழி ஞாயிறு தேவநாய பாவனர் அவர்கள் 21 வகையா வந்து வகைப்படுத்திருக்கிறாரு உணவை வந்து உண்ணலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, உரிதல் அல்லது உறிஞ்சுதல், நீர்பொருளையும் நெகிழ்ச்சி பொருளையும் காற்றால் வாய்க்குள் இழுத்தல், இது வந்து உறிஞ்சுதல். குடித்தல், நீர்பொருளை இயல்பாக உட்கொள்ளுதல், நாம் வந்து அண்ணாந்து குடிக்கிறோம்ல, இயல்பாக குடிக்கிறது. பருகுதல், நீர் ஏனத்தில் பல்பட குடித்தல், வாய் வச்சு குடிக்கிறது, அது வந்து பருகுதல் அப்படிங்கிறதுக்குள்ளார வரும். அருந்துதல், கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தல், நம்ம தேநீர் அருந்துதலை வந்து இந்த மாதிரி அருந்துதல். மண்டுதல், மண்டி உட்பட குடித்தல், மண்டி உட்பட குடித்தல் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய அந்த கசடு எல்லாத்தையும் அப்படியே சேத்தாப்புல குடிக்கிறது வந்து மண்டுதல். மாந்துதல், பெரிய அளவுல குடித்தல், அளவுக்கு மீறி குடிக்கிறத வந்து மாந்துதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மள நிறைய பேர் வந்து இப்படித்தான் குடிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறோம். ஆனா இத்தனை திரவ பொருட்களை உள்ளார நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையே வந்து 6 வகையாக இருக்குது. மற்றவர்கள் நினைப்பது போல இவ்வளவு நேரத்துக்கு அதை செலவழிச்சு அப்படி குடிக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. தன்னுடைய தேவையின் பொருட்டும் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய பொருளின் தன்மையை பொறுத்தும் நாம இந்த 6 வகை திரவ பொருட்களை வந்து நாம குடிச்சுக்கலாம், அருந்தலாம், உறிஞ்சலாம், பருகலாம். அடுத்தது சப்புதல், உணவை மெல்லாமல் நாவிற்கும் அன்னத்திற்கும் இடையில் வைத்து அதன் சாற்றை உறிஞ்சுதல். பேலட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வச்சு என்ன செய்யறது, அப்படியே சப்பி அதோட சாறு எக்ஸ்ட்ராட்டை மட்டும் அப்படியே உறிஞ்சி எடுக்கிறதுக்கு பேரு சப்புதல். சுவைத்தல், ஒன்றை மென்று அதன் சுவையை நுகர்தல் வந்து சுவைத்தல். சவைத்தல், குழந்தை தாய்ப்பாலை சப்புதல், சவைத்தல். சூம்புதல் அல்லது சூப்புதல், விரலை வாயில் வைத்து சப்புவது, இதற்கு பெயர் சூம்புதல் அல்லது சூப்புதல். தின்னுதல், பழம் பன்னியம் போன்ற சிற்றுண்டியை மென்று உட்கொள்ளுதல் வந்து தின்னுதல். உண்ணுதல், கவலமாக சோற்றை உட்கொள்ளல், உருண்டை உருண்டையாக உட்கொள்ளுதல் வந்து உண்ணுதல். சாப்பிடுதல், சோற்றை கறி வகைகளுடன் குழம்பு சாறு மோர் இட்டு கலந்து உட்கொள்ளல் வந்து சாப்பிடுதல். மடுத்தல், வாய் மடுத்தல், அடுத்தவர்கள் நமக்கு ஊட்டினா அதுக்கு பேரு மடுத்தல். அசைத்தல், விலங்கு அசைபடுவதல், அழகை அசைத்து மென்று உட்கொள்ளல். அப்ப நம்ம தேவையின் பொருட்டு எது வந்து அசைத்துனோம்னா ரொம்ப கடினமானது, ரொம்ப அரைபடுவதற்கு கடினமாக இருக்கிறத நல்லா அசைத்து நன்கு மென்று அந்த கூழாகும்படி உட்கொள்வது வந்து அசைத்தல். தேவையின் பொருட்டு இதை நாம வந்து செய்து கொள்ளலாம். அயிலுதல், குழந்தை அழிந்து சோற்றை உண்ணுதல், அப்படியே கையால் அத்துலாவே அடை அலைஞ்சு சாப்பிட்றது குழந்தை சாப்பிட்றதுக்கு பேரு அயிலுதல். கப்புதல், வாய் நிறைய வைத்து மெல்லுதலுக்கு பேரு கப்புதல். வாய் நிறைய வச்சு மெல்ல முடியாது, அது நம்மளுக்கு சிரமத்தை தான் உண்டு பண்ணும், முறையாக நம்ம மெல்ல முடியாது. அதனால உண்ணக்கூடிய முறையே வந்து இந்த கப்புதல் முறையில் உண்ணுவது தவறு. மிசைதல், விருந்தினரை சாப்பிட வைத்து மிஞ்சியதை உண்ணுதல். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் வந்து நம்ம தமிழில் உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, விவசாயம் செய்வர்கள் வேளாண்மை செய்வர்கள் அப்படின்னா விருந்தினரை வச்சுப்பட்டு நாம் சாப்பிட்றது கிடையாது, இதுதான் வந்து நம்மளுடைய பண்பு. அவர்களுக்கு கொடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம சாப்பிட்றது நம்மளுடைய பண்பாக வச்சுருக்காங்க. இந்த தன்மைக்கு பேர் மிசைதல். மொசித்தல், பலர் ஒன்று கூடி உண்ணுதல். ஆறுதல், வயிறு நிரம்ப உண்ணுதல், வயிறு நிறைய வயிறா

0: கார உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு பேரு ஆறுதல். விழுங்குதல், மெல்லாமல் சுவைக்காமல் வாய் வழியாக வயிற்றுக்குள் இடுதல், பற்களை பயன்படுத்தாமல் அப்படியே முழு சுமையாக உள்ளார இடுதல் வந்து விழுங்குதல். இந்த ஒரு 21 வகையாக வந்து உண்ணக்கூடிய முறைகளையும் அருந்தக்கூடிய முறைகளையும் வந்து பாவணர் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. பாவணர் வகைப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம தமிழ் மரபை வந்து பட்டியலிட்டிருக்கார்.
1: உணவு உண்ணும் முறை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி. செந்தில்குமார் அவர்கள்.

நேரம் 6:25:37. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக குடியரசு தின விழா 2027 பத்ம விருதுகள் அறிவிக்கும் பொருட்டு பொதுமக்களிடமிருந்து முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. அதை பற்றி நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கக்கூடிய தகவல் இது. பத்மவிபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கலை, சமூக சேவை, பொது விவகாரம், அறிவியல் மற்றும் பொறியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, குடிமைப்பணி, விளையாட்டு, வணிகம், தொழிற்சாலை முதலான பிரிவுகளில் தனிச்சிறப்பான செயல்பாடுகளுக்கான தகுதியான நபர்களின் முன்மொழிவுகள் இதற்கு வரவேற்கப்படுகின்றன. தகுதியான நபர்களுக்கான முன்மொழிதல்கள் பெண்கள், சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினர், பட்டியல் இனத்தவர், மாற்றுத்திறனாளிகள் முதலிய பிரிவுகளில் பெற உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இணையதளம் மூலமாக இம்மாதம் 31 வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இணைய வழியாக பெறப்படக்கூடிய முன்மொழிவுகள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ் சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்றதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
3: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர், அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துப் போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
4: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை

0: புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான இரண்டாம் கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
1: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமைத்திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மை பாரத் திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுவார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்புணர்வு, இரத்த தான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும், மாணவர் சேர்க்கை வரும் 15 தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28 தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேரானா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Come on boys, let's go practice.
2: அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு.
1: அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு.
2: பேங்க்க்கு எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க.
1: அப்ப RBI ஓட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு.
3: இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல 3rd அம்பயர் எப்படியோ அதே மாதிரி தான் RBI ஓட பேங்கிங் ஓபட்ஸ்மேன். RBI சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட்ட 1 மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க RBI ஓட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட்ட தீர்க்க RBI இன் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
4: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதை இல்லா தமிழ்நாடு என்னும் தலைப்பில் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர்

0: அமைச்சர் காந்திராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆகியோர் பங்கேற்று போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்து மாரத்தானில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழிப்புணர்வு வாசகங்கள் பொறித்த டிஷர்ட் அணிந்தவாறு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும் பொழுது மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது, தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும், நோ கரப்ஷன் நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ₹17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள், சமையலறை, கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தகத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள், மருந்து இருப்பு குறித்து கேட்டறிந்து பராமரிக்கப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் ஆயிலம் ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் ஆயிலம் ஊராட்சி சுடுகாடு சாலையில் கனிமம் மற்றும் சுரங்க திட்டத்தின் கீழ் ₹8.94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்வெட்டினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட உழலை கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கேற்று கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். கோமாரி தடுப்பூசி முகாம் மாவட்டம் முழுவதும் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குனர், உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு உட்பட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று 304 பயனாளிகளுக்கு ₹7.33 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மக்களை தேடி அதிகாரிகளே மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று கொள்கின்றனர். இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்தி அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முன்னதாக அனைத்து துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் முகாமில் கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடமிருந்து அமைச்சர் பெற்றுக்கொண்டார்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறை

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். தில்லியில் கட்டுமானப் பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமானப் பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: பொன்பொழிக்க செய்திடு
0: உழவர் உலகம்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதற்கான மேலாண்மை முறைகளையும் பகிர்ந்து கொள்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் முத்துக்குமரன் அவர்கள். முத்துலட்சுமி அக்கா,
1: யாரது கதவை தட்டுறது?
0: கதவை திறந்து பார்த்தாதான் தெரியும் யாருன்னு. துறக்கா கதவை. மணி 7:30 ஆகுது, என்னமோ 8-9 மணி ஆன மாதிரி கதவை அடைச்சுக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ள உக்காந்துருக்கியே.
1: ஏன் கண்மணி, வீட்டுக்குள்ள வந்தும் வராதுமா இப்படி என்னைய திட்டணுமா? இதுக்கு தான் வந்தியா? இந்த கொசு தொல்லை.
0: அக்கா, சந்தடி சாக்கல என்ன தொல்லன்னு சொல்லிட்ட பத்தியா?
1: ஆட உன்ன சொல்லுவானா கண்மணி?
0: அப்புறம்
1: உன் காதுல உழுவுலியா?
0: அக்கா, கொசுவுக்கு பயந்தா இப்படி கதவெல்லாம் சாத்திக்கிட்டு உக்காந்துருக்க?
1: அட, ஆமா, இப்பதான் புரிஞ்சதாக்கும். உங்க அண்ணன் சொல்றது சரியாத்தான் இருக்கு, நீ சரியான டியூப் லைட்னு.
0: அக்கா, டியூப் லைட்டா இருந்தாலும் மின்னி மின்னி பளிச்சுன்னு எரிவோம்ல.
1: சரி சரி.
0: அட, இந்த கொசுவுக்கு வேப்பலை, நொச்சி இலை, இப்படி மூலிகை இலையெல்லாம் சேர்த்து அதோட வரட்டியையும் சேர்த்து போட்டு மூட்டம் போட்டா,
1: மூட்டம் போட்டா
0: அதுல இருந்து வர புகனால கொசு ஒன்னையும் கடிக்காது, ஓ மாட்டையும் கடிக்காது, ஒரு கல்லுல 2 மாங்காய். எப்படி?
1: ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணி பாக்குறேன். அட, இந்த கொசு சத்தத்துல எங்க கண்மணி இந்த ரேடியோவை கூட சரியா கேட்க முடியல. ஆமா, என்ன, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், எனக்கு நல்லா யோசனைய சொல்லிவிட்டு நீ எதையா யோசிச்சிட்டு இருக்கிய?
0: அட, அது ஒண்ணும் இல்லக்கா, உனக்கு வீட்டுல கொசு பிரச்சனை.
1: ஆமா,
0: எனக்கு வயல்ல பூச்சி பிரச்சனை.
1: என்ன சொல்ற கண்மணி?
0: அட, ஆமாக்கா, நெல்லு நாத்து விட்டு இருந்தேன்.
1: ஆமா, எனக்கு தெரியும்.
0: காலையில போய் பாக்குறேன், அதுல ஒரே இலைப்பேனு. இது என்னக்கா? சாயங்காலம் பாத்துட்டு வீட்டுக்கு போறேன், காலையில வந்து பார்த்தா மாடு மேஞ்ச மாதிரி எல்லாம் சேதமாயி கிடக்குக்கா. இப்படி நட்டதுல இருந்து அறுக்கிற வரைக்கும் ஒரே பூச்சி பிரச்சனையாவே இருக்குக்கா. இதுக்கு தீர்வே இல்லையா கடவுளே?
1: சரி சரி கண்மணி, உன் புலம்பல கொஞ்சம் நிறுத்திட்டு, இப்ப மணி பாரு 7:30 போகுது, நம்ம உழவர்களுக்கான நிகழ்ச்சி தானே, என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். கொஞ்சம் சவுண்ட் வையன்.
2: விவசாய மக்களுக்கு வணக்கம். டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் வருவது இந்த வாட்டி கம்மியாக இருந்தால் கூட அங்கங்கே எங்கெங்கெல்லாம் தண்ணி வசதி இருக்கோ அவங்கவுங்களுக்கு போர் இருக்கோ எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குரு ஒரு சிலர் போட்டிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நம்பிக்கையோடு இருப்போம், நல்லபடியாக இந்த வாட்டி நம்ம சம்பா போடுவோம் அப்படின்னு. ஸோ பொதுவாக நம்ம போடுற இந்த பயிர்களில் இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று நமக்கு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் பூச்சியில் நமக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் காலம் மாற மாற இந்த பூச்சிகளோட தாக்குதலும் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ அதை நான் சரியான முறையில் மேலாண்மை பண்ணால் தான் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு அறுவடை எடுக்க முடியும் நெல்லை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ வரப்போகிற பருவகாலத்தில் நம்ம போட போகிற இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி எப்படிலாம் சமாளிக்கலாம், அதுக்கு என்ன மருந்து தெளிக்கலாம், மருந்துனா எவ்வளோ தெளிக்கலாம், இயற்கை முறையில் விரட்டலான்னா ஏதாவது வழி இருக்கா, இல்லை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்யலாம்னா என்னென்ன வழி இருக்குது அப்படின்ற தகவலெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம கூட ஆடுதுறையில் இருக்க நெல் ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் முனைவர் முத்துக்குமரன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
3: வணக்கம். சார்,
2: இப்போது நெல்லை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம டெல்டா பகுதியெல்லாம் பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிர் தான் நெல். அப்படி இருந்தாலும் காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாக்குதலுக்கும் இப்போ இருக்கிற பூச்சி தாக்குதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பூச்சிகள்லேயே நிறைய ரகங்கள் புதுசாக வந்திருக்கு. இப்போல்லாம் இருக்கும்பொழுது நெல்லை பொறுத்த வரைக்கும் தாக்குற முக்கியமான பூச்சிகள்லாம் என்னென்ன, அதை ஏதாவது வகை மாதிரி பிரித்து வைக்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
3: நெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பூச்சிகள் வந்து தாக்குதல்களை ஏற்படுத்துகின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு நிலைகளில் நாற்று நடுறதுலேருந்து ஆரம்பித்து அறுவடை வரைக்கும் பல நிலைகளில் வந்து பலவிதமான பூச்சிகள் நெல்லை தாக்குகின்றன. இதில் பார்த்தோம்னா 1378 வகையான பூச்சி சிற்றினங்கள், நம்ம ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய 1378 வகையான பூச்சிகள் தாக்குதலாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100க்கும் அதிகமான பூச்சி இனங்கள் நிலையான பூச்சி இனங்கள், இது பார்த்திங்கன்னா ரெகுலராக வரக்கூடியது. இதனில் பார்த்திங்கன்னா 20-30 வகையான பூச்சி இனங்களை நம்ம பொருளாதார சேத நிலை உண்டு பண்ணும் பூச்சிகள் என நம்ம பிரிக்கலாம். இதெல்லாம் பெரிய லெவலில் பொருளாதார சேத நிலையை உண்டு பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் வந்து ஒரு 3 வகையான பூச்சிகள் வந்து அதிகப்படியான தாக்குதலை உண்டு பண்ணுகின்றன. அதில் ஃபஸ்ட்டு வந்து சாரூஞ்சம் பூச்சிகள், அது வந்து இலைப்பேன், பச்சை தத்து பூச்சி, புகையான், கதிர்நாவாய் பூச்சி, மாவு பூச்சி, இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா சாரூஞ்சம் பூச்சிகளில் வந்துடும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா தொலை

0: தொலைப்பான் பூச்சிகள், இதில் வந்து குருத்துப்புழு, ஆனைக்கொம்பன் ஈ, இவைகள் வந்து தொலைப்பான் பூச்சிகளில் வரும். மூணாவது பார்த்திங்கன்னா இலையுண்ணும் புழுக்கள், இடைமலக்கு புழு, கூண்டுப்புழு, குருத்து ஈ, வெட்டுப்புழு, இவைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலையுண்ணும் புழுக்கள் அப்படின்னு சொல்லி மூணாவது வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம வந்து நார்மலாக இப்போ பூச்சி வருது அப்படின்னா அந்த பூச்சிக்கு ஒரு மருந்து அடிப்போம். நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிற பூச்சிக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் இருக்க கடைகள்லையோ ஏதோ கேட்டு அடிப்போம். ஒரு சிலருக்கு அனுபவம் இருக்கும், சரியான முறையில் கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான சரியான பூச்சி மருந்து அடிப்பாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நெல்லை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில் மேலாண்மை பண்ணுறதுக்கு இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறை அப்படிங்கிறது எந்தளவுக்கு உதவிகரமாக இருக்கும், அந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறை அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: சார், ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னா நம்ம வந்து பலவிதமான முறைகளை வந்து ஒருங்கிணைத்து பூச்சிகளை மேலாண்மை செய்யும் முறையை தான் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா உளவியல் முறைகள், கைவினை முறைகள், ரசாயன முறைகள் மற்றும் உயிரியல் முறைகளை ஒருங்கிணைந்து சேர்ந்து நம்ம வந்து பூச்சியை கட்டுப்படுத்தும் முறை தான் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு. எதுக்காக நம்ம வந்து ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தொடர்ச்சியாக பலவிதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு வர காரணத்தினால பூச்சிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்கி கொள்கின்றன. பூச்சிகள் வந்து திடீர் இனப்பெருக்கம் அதிகமாக தோன்றுகிறது. மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மிதமிஞ்சிய பயன்பாட்டினால் நன்மை செய்யும் பூச்சிகளும் பார்த்திங்கன்னா வெகுவாக குறைந்து உள்ளது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள்னால சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய தீங்குகள் ஏற்படுத்துது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பூச்சி கட்டுப்பாடும் கணிசமான அளவில் ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் நாம் கண்டறிய வேண்டும். இதுக்கு தான் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த தீர்வாக அமையும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பசுமை புரட்சியின் போது நம்ம வந்து நிறைய அதிக விளைச்சல் தரக்கூடிய வீரிய விதைகளை பயன்படுத்தணும், அதிகப்படியான உரங்களை பயன்படுத்தி மகசூலை வந்து அதிகப்படுத்தணும். ஆனால் அதோட அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்பெல்லாம் வந்து அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் மண் வளம் பார்த்திங்கன்னா கெட்டு போய் பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகள் பயிரிடுவதற்கு உகந்தது இல்லாமல் போகுது. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பூச்சிக்கொல்லி இல்லாத முறைகள், உளவியல் முறைகள், கைவினை முறைகள் மற்றும் உயிரியல் முறைகள் இப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு நம்ம பூச்சை வந்து கட்டுப்படுத்தலாம். அதுவும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா கடைசியில் ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்துக்கலாம். பூச்சிகளை அந்த காலநிலைகளுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுதான் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம்னு நம்ம சொல்லலாம்.
1: சரிங்க. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி அதை சமாளிக்கலான்றதை பற்றி சொன்னீங்க. முதல்ல இப்போ நம்ம வந்து நார்த்தங்கால் விடுறோம் நெல்லை பொறுத்த வரைக்கும். அந்த நாத்தாங்கல்ல வந்து முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், அது வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: பயிர்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு பருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்று பருவம். இப்போ நாற்றாங்கல்ல வந்து பூச்சி பராமரிப்பு என்பது விதைக்கான நெல்லை சேமித்து தேர்வு செய்யும் நிலையிலே தொடங்குவதால் நன்கு முற்றிய விதைகளை நம்ம வந்து பயன்படுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சேமித்து வச்சுருப்போம், அதாவது போன பருவத்தில் எடுத்ததை வந்து சேமித்து அடுத்த பருவத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது அந்துப்பூச்சிகள் தாக்காத பதர் இல்லாத விதைகளை வந்து முக்கியமாக தேர்வு செய்யணும். தேர்வு செய்த விதைகள் நாற்றாங்கலில் வரக்கூடிய பூச்சிகளை எதிர்த்து இல்லைனா தாங்கி வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். எதிர்ப்பு ரகம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்பு ரகங்கள் நம்ம ஆராய்ச்சி நிலையத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு ரகங்கள், அதாவது பூச்சிக்கு எதிர்ப்பு ரகங்கள், நோய்க்கு எதிர்ப்பு ரகங்கள் மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு. அந்த ரகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நாற்றாங்கலுக்கு வயல் மூலம் இல்லாமல் வாய்க்கால் மூலம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இதனால் சில பூச்சிகளை வந்து நம்ம ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு போறதை நம்ம தடுக்க முடியும். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்து பூச்சிகள், புகையான் போன்றவற்றை மிக எளிதில் கட்டுப்படுத்த முடியும்.
1: இப்போ இந்த நாத்தாங்கல்ல இலைப்பெண்ணோட தாக்குதல் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த இலைப்பெண் தான் தாக்குது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதோட அறிகுறி என்னென்ன மாதிரி இருக்கும், எந்த அறிகுறியை வச்சு இது இலைப்பெண் தான் நம்மளை தாக்கியிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம், அந்த இலைப்பெண் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: சார், இப்போ வந்து நாற்றாங்கல்ல வரக்கூடிய முக்கிய பூச்சிகளை இலைப்பெண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட்டின் இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சு சேதம் இது வந்து ஏற்படுத்துது. தாக்கப்பட்ட இலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறி இலையின் நுனி லேசாக கருகி ஓரங்கள் நடு நரம்பை நோக்கி சுருண்டு விடும். இதனால் நாற்றுகளின் வளர்ச்சி குன்றி வாடி காய்ந்து விடும். நம்ம வந்து சாதாரணமாக நீரில் கையை வச்சு நினச்சி அது மேலே அப்படியே நம்ம தடவி பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து மஞ்சள் நிறத்திலையும் பழுப்பு நிற பேன்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து வெப்பம் அதிகமான காலங்களில் நாற்றாங்கால் மற்றும் நடவு வயல்களின் இதன் தாக்குதல் வந்து அதிகமாக காணப்படும். இதோட வளர்ச்சி பருவம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா

0: இளம் பூச்சி வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும். வளர்ந்த பூச்சி அடர்ந்த பழுப்பு நிறத்தில் காணப்படும். ரெக்கை மேல் மற்றும் கீழ்ப்பகுதியில் வரிசையாக ரோமம் போன்ற வளர்ச்சி காணப்படும். ஃப்ரிஞ்சிடு விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெக்கைகளின் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான ரோமங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ரெக்கையில் ஒரு மாற்றங்கள் தென்படும்.
1: சரிங்க சார். இப்போ இதே நாத்தாங்களை வந்து தாக்குறதுல சில படைப்புழு இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இந்த மாதிரி படைப்புழு தாக்கும்போது என்ன மாதிரி அறிகுறி இருக்கும், அதை வந்து நம்ம சரியான முறையில் சமாளிக்கிறதுக்கோ இல்லை எதிர்கொள்றதுக்கோ என்னென்ன விஷயங்களை செய்யலாங்க சார் விவசாயிங்க?
0: அதாவது ரெண்டாவது பூச்சி நாற்றாங்கல்ல முக்கியமான பூச்சின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து படைப்புழு, ஆங்கிலத்தில் வந்து ஆர்மிவாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்புழுக்கள் வந்து கோடை மழைக்கு பின் அதிகமாக தாக்கும். இதை ஏன் நம்ம படைப்புழு அப்படின்னு சொல்கிறோம்னா படைப்படையாக திறந்து நாற்றாங்கலை சுத்தமாக சாப்பிட்டுடும். முக்கியமாக அதோட சேதம் வந்து இரவில் அதிகமாக இருக்கும். இந்த புழுவினால் தாக்கப்பட்ட நாற்றாங்கல் மாடு மேய்ந்தது போல காணப்படும். அதனால தான் இது வந்து ரெண்டாவது ஒரு முக்கியமான பூச்சின்னு நம்ம சொல்கிறோம். இதோட வளர்ச்சி பருவம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இளம் புழுக்கள் பழுப்பு நிறத்தில் இருக்கும். உடலோட பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா மெல்லிய கோடுகள் காணப்படும். கூட்டமாக இருந்து கொண்டு சேதத்தை வந்து உண்டு பண்ணும். அதனால தான் இதை படைப்புழு அப்படின்னு சொல்கிறோம். இதோட அந்து பூச்சி நல்லா வளர்ந்த நிலையில் உள்ள பூச்சி பழுப்பு நிறத்தில் ரெக்கைகளின் மேல் பழுப்பு நிற புள்ளிகளுடன் காணப்படும். பின் ரெக்கைகள் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்றாங்கலேருந்து நீரை வடித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி ஒரு எடுத்துக்காட்டாக குளோரிபைரிபாஸ் 80 ml 20 L தண்ணியில் கலந்து 8 சென்ற அளவுள்ள நாற்றாங்கல்ல நம்ம தெளிக்கலாம். வயலில் வாத்துகளை விடுவதால் பூச்சியின் தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். நாற்றாங்காலே தண்ணீர் தேங்கி இருக்குமாறு செய்யும்போது மறைந்திருக்கும் புழுவானது வெளியில் வருவதால் அது பறவைக்கு வந்து உணவாக மாறுது. நீர்ப்பாசனம் செய்யும்போது மண்ணெண்ணெயை கலப்பதால் புழுவானது மூச்சு திணறி இறக்க நேரிடும். இந்த மாதிரி நம்ம மேலாண்மை முறைகளை செஞ்சோம் அப்படின்னா இந்த படைப்புழுகளை நம்ம முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும்.
1: சரிங்க சார். இப்போ நடவு வயலில் வந்து நமக்கு இந்த சாறு உறிஞ்சிற பூச்சி புகையானை இந்த மாதிரி இருக்கிறத வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: புகையான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பூச்சி. நெல்லை தாக்கக்கூடிய ஏகப்பட்ட பூச்சிகளில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பூச்சி வந்து கடந்த 20 ஆண்டுகளில் வந்து நெல்லுக்கு வந்து ஒரு கொடிய விரோதியாக வளர்ந்து விட்டது. இதோட தாக்குதலால் நெற்பயிர்கள் எரிந்து புகைந்து விட்டது போல் காணப்படும். அதனால தான் இதை வந்து நம்ம புகையான் அப்படின்னு சொல்கிறோம். புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பயிரிடும் போது கடைபிடிக்கும் உளவியல் முறைகள், உபயோகிக்கும் உர வகைகள், பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை புகையானின் பெருக்கத்திற்கு சாதகமாக அமைகின்றன. இது மட்டும் இல்லாமல் வயலில் தோன்றும் இயற்கை எதிரிகள் தவறாக உபயோகிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகளால் அழிக்கப்படுகிறது. அதனாலும் புகையானோட பெருக்கம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இப்பூச்சி சாதாரணமாக குறுவை, சொர்ணவாரி மற்றும் கார் பருவங்களில் பெரும் இழப்பை ஏற்படுத்துகிறது. சமீப காலமாக சம்பா பருவத்திலும் இப்பூச்சியின் தாக்குதல் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இதோட அறிகுறிகள் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இந்த பூச்சி வந்து சின்ன நிலையிலும் பெரிசா வளர்ந்த பருவத்திலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக பயிரோட அடிபாகத்தில் இருந்து தன்னோட ஊசி போன்ற வாய் அமைப்பை வச்சுக்கிட்டு அதுலேருந்து வந்து ஒரு சாட்டை வந்து உறிஞ்சி சாப்பிடும். அப்படி சாப்பிட்ற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல், ஒரு பைட்டோடாக்சிக் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருட்களை வந்து உள்ளார வந்து சுரக்கும். அப்படி உள்ளார சுரக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பயிரே எரிஞ்சது போல காணப்படும். அதனால தான் அந்த பூச்சை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புகையான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புகையான பொறுத்த வரைக்கும் நேரடியாக தாக்குதல் ஒரு முறை நடந்தாலும் இது வந்து மறைமுகமா பாத்தீங்கன்னா பல விதமான நோய்களை வந்து ஒரு பயிரிலிருந்து இன்னொரு பயிருக்கு எடுத்து செல்லுது. அதுல குறிப்பா சொல்ல போனோம்னா புற்குட்டை மற்றும் கோணல் குட்டை போன்ற நோய்களை பரப்பி மறைமுகமாக பெரிய லெவல்ல சேதத்தை வந்து உண்டு பண்ணுகின்றது.
1: சரிங்க சார். இப்போ ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைன்னு முதல்ல ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்க சார். இப்போ அதே அந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறையை வச்சுக்கிட்டு இந்த புகையான எப்படி நம்ம ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அது பண்ணலாம்னா என்னென்னலாம் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொருளாதார சேத நிலையை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அது என்ன பொருளாதார சேத நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செலவிடும் தொகை அதை விட அதிகமாக நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் விவசாயிகளுக்கு லாபகரமாக அமையும். அப்படி இல்லாமல் நம்ம செலவிடும் தொகை அதிகமாக இருக்கும் பட்சத்தில், மகசூல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கான இழப்பு வந்து அதிகமாக ஏற்படும். அதனால தான் பொருளாதார சேத நிலையை வந்து கணக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டுப்படுத்தும் முறைகளை வந்து செய்யலாம். இப்போ வந்து இந்த புகையான பொறுத்த வரைக்கும் பொருளாதார சேத நிலைன்னு என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குத்துக்கு ஒரு சிலந்தி இருக்கும் நிலையில் ஒரு தூருக்கு 2 புகையான் பூச்சிகள் இருக்கலாம். இப்போ சப்போஸ் இதில் வந்து ஒரு சிலந்தி இருக்க சமயத்தில் 2க்கும் அதிகமான புகையான இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து உடனடியாக கட்டுப்படுத்தும் முறைகளை ஏதாவது உயிரியல் முறையோ இல்லை வந்து வேதிப்பொருட்கள்

0: கொண்டு கட்டுப்படுத்தும் முறைகளை நம்ம கையாளலாம். இதுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரு குத்துக்கு ஒரு சிலந்தி இருக்கும் நிலையில் ஒரு தூருக்கு இரண்டு புகையான்களுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் நாம் எந்த ஒரு கட்டுப்பாட்டு முறைகளையும் கையாள தேவையில்லை. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புகையான் பூச்சிகளை இந்த சிலந்திகள் சாப்பிட்டுடும். அதனால பெரிய லெவலில் நம்ம செலவு பண்ணி கட்டுப்படுத்தும் முறைகளை கையாள தேவையில்லை. அப்படி நம்மளுக்கு வந்து பொருளாதார சேத நிலைக்கு மேற்பட்டதில் பூச்சி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, தேவைக்கு அதிகமான தலைசத்து உரங்களை வந்து பயன்படுத்துறத முற்றிலும் தவிர்க்கிறோம்.
1: நிறைய யூரியாவோ ஏதோ போட்டுறக்கூடாது நம்ம.
0: ஆமாம், சிறப்பாக வந்துங்க சார். தலைசத்து உரம் வந்து நம்ம, அதாவது பசுந்தாள் உரமாக இருக்கட்டும், ரசாயன உரமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். இது முதல் முறை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போல்லாம் நிறைய இடத்துல தண்ணீர் கிடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய தண்ணி கட்டி வைக்கிறாங்க. தேவைக்கு அதிகமான தண்ணீர் உபயோகிப்பதை நம்ம வந்து தடுக்கணும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது வயலில் தண்ணீர் வடிச்சு விட்டுணும். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா வேப்பெண்ணெய் 3% 15 லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். இல்லைனா இழுப்பு எண்ணெய் 6% 30 லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா வேப்பங்கொட்டை சாறு 5% 25 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை முறை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏதுவான பூச்சிக்கொல்லி மருந்துகள். இதனில் பார்த்தீங்கன்னா ரசாயன முறையில் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, மீத்தைல் டமெட்டான், அசாடிராக்டின், அதுக்கப்புறம் குளோரின் ட்ரிப்ரோல், இந்த மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்தி கூட இந்த பூச்சிகளை மிக எளிதில் கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ இந்த பச்சை தத்து பூச்சி அப்படிங்கிறது எப்படி நம்ம போட்டிருக்க பயிரில் தாக்குதலை உண்டாக்குதுங்க சார்? அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்குது, அதை கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க சார்.
0: ஓகேங்க சார். இதில் வந்து நெல்லை தாக்கக்கூடியதில் பச்சை தத்து பூச்சியும் ஒரு மிக முக்கியமான பூச்சின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான முக்கிய இனங்கள் இருக்குது. அந்த 3 இனத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிப்போட்டிடிக்ஸ் வைரசன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் தான் வந்து அதிக சேதத்தை உண்டு பண்ணுது. இது நெல் இருக்கிற சமயத்தில் பச்சை தத்துப்பூச்சி நெல்லில் இருக்கும். சப்போஸ் நெல் இல்லாத சமயத்தில் நெல்லை தவிர குதிரைவாளி, காட்டு நெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ், கோரைப்புல், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் இருக்கும். எப்போ நம்ம வந்து நெல்லை விதைக்கிறோமோ அந்த சமயத்தில் இந்த பச்சை தத்துப்பூச்சி வந்து நெல்லுக்கு வந்து சேதத்தை வந்து உண்டு பண்ணுது. இப்போ இந்த பூச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில் குறுவை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பா பருவத்தில் வந்து கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும், மதுரை, கன்னியாகுமரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கார் பருவத்திலும் இதோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நேரடியாகவும் மறைமுகமாக, அதாவது வெக்டாராக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நோய் காரணியை கொண்டு சேர்க்கும் விதமாக சேதத்தை வந்து உண்டு பண்ணுது. இது வந்து நேரடி சேதம் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இலையோட அடிப்பாகத்தில் இருந்து சாற்றை உறிஞ்சும். இது வந்து நேரடியாக சேதத்தை உண்டு பண்ணும் முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துங்குரோ, மஞ்சள் குட்டை மற்றும் குட்டை நோய் போன்ற நச்சுயிரி நோய்களை நல்ல பயிர்களுக்கு வந்து பரப்புவதன் மூலியமாக மறைமுகமாக வந்து சேதத்தை உண்டு பண்ணுது. அப்படி சேதம் ஏற்படுத்தும் போது 90% நம்மளுக்கு வந்து மகசூல் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த பூச்சி வந்து நம்மளுக்கு நாற்றாங்காலையும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ட பயிர்களிலும் இருக்கும்.
2: என்னக்கா, 1000க்கு மேல நெல்ல தாக்குற பூச்சி வகைகள் இருக்காமே. உதவி பேராசிரியர் சொன்னதை கேட்டோன அப்படியே நான் ஷாக்
3: ஆயிட்டேன். நெல்ல தாக்கக்கூடிய முக்கிய பூச்சிகள் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு, அத பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல. கொஞ்சம் பேசாம கம்முன்னு என்ன சொல்றாங்கன்னு தொடர்ந்து கேள.
1: இப்போ அடுத்து இன்னும் முக்கியமானது இந்த இலை சுருட்டு புழு. இலை சுருட்டு புழுவை பொறுத்த வரைக்கும் அது அறிகுறி எப்படி இருக்கும், நம்ம எந்த சமயத்தில் இந்த பயிரில் இந்த இலை சுருட்டு புழுவோட அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும், அதோட வளர்ச்சி பருவம் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: நெல்லோட இலை சுருட்டு புழுவை பொறுத்த வரைக்கும் சார், இது வந்து அடுத்த கட்ட ஒரு முக்கியமான பூச்சின்னு நம்ம சொல்லலாம். இதை ஏன் வந்து இலை சுருட்டு புழு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த பேர்லேயே வந்து இது செய்யக்கூடிய செயல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இலை மடக்கு புழு அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா ஒரு நீளமான இலையை வந்து அப்படியே பாதியாக மடக்கி அது உள்ளார இந்த புழுக்கள் இருந்து கொண்டு பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிடும். நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு பயிரில் வந்து பச்சையம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு ஈடுபட முடியாது. ஒளிச்சேர்க்கை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட உணவுப் பொருட்களை தன்னால தயாரிச்சு கொள்ள முடியாது. அதனால இதுவும் வந்து ஒரு முக்கியமான பொருளாதார சேத நிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பூச்சின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து முக்கியமா தாய் அந்த பூச்சி என்ன பண்ணும்னா, இலைகள் மேல நீல வாக்குல வட்டைகளை வந்து வரிசலாக இட்டுடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய பூச்சிகள் அந்த பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிட

0: ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்த நிலையில இருக்க பூச்சி என்ன பண்ணும்னா இலைய மடக்கி அது உள்ளார பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிட ஆரம்பிக்கும். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மகசூல் 50% வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பெரும்பாலான இடங்கள்ல பயிரோட வளர்ச்சி காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 3 தலைமுறைகளாக உற்பத்தி பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா முட்டையில ஆரம்பிச்சு வளர்ந்த அந்து பூச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிரிலே வந்து 3 தலைமுறையை வந்து தொடர்ந்து இருக்கும். இதுக்கு வந்து IR 64, IR 36, IR 50 போன்ற ரகங்களில் ஒவ்வொரு சத சேதாரம் அதிகரிப்பும் தானிய மகசூல் மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு 25-52 கிலோ வரைக்கும் வைக்கோல் இழப்பு ஏற்படுது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இலையே வந்து சுத்தமா தாக்குற தொட்டு நம்மளுக்கு வக்கீலே கிடைக்காம போது ஒரு 50% வரைக்கும் கண்டிப்பா வந்து இதுல வந்து வைக்கோல் இழப்பு ஏற்படும்.
1: சரிங்க சார், அடுத்து இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்குங்க சார் நமக்கு?
0: ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரம் வந்து நம்மளுக்கு எப்ப தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் டோஸ் அப்ளிகேஷன் பிரித்து இட வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புழு வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து அதிகமாக பறக்கும், நடமாட்டங்கள் அதிகமாக உள்ளது. அதனால நம்ம வந்து விளக்கு பொறிகளை வச்சு இதை வந்து கவர்ந்து நம்மளால அழிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப தலைச்சத்து மட்டும் நம்ம விடுவதனால இந்த பூச்சி வந்து மல்டிப்ளை ஆகுறத நம்ம வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயிரியல் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரைக்கோகிரம்மா போன்ற ஒட்டுண்ணி, முட்டை ஒட்டுண்ணின்னு நம்ம சொல்லுவோம். ஏத முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லணும்னா இந்த பூச்சோட முட்டைகளை தாக்கி அதில் வந்து தன்னோட வாழ்க்கை பருவத்தை வந்து தொடங்கும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரைக்கோகிரம்மா இந்த முட்டை ஒட்டுண்ணியை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பூச்சிகளை வந்து முற்றிலும் வந்து கட்டுப்படுத்த முடியும்.
1: சரிங்க சார், இப்போ இதே நெல்லை தாக்குறதுல குருத்து பூச்சி, அந்த குருத்து பூச்சியோட தாக்குதல் மூலமாகவும் நமக்கு இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குருத்து பூச்சி தாக்குதல் இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிருங்க சார்.
0: சரிங்க சார், குறிப்பா சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வந்து குருத்து பூச்சியோட தாக்குதல் மிக அதிகமாக காணப்படுது. இதுல வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதுல வந்து மஞ்சள் நிற குருத்து பூச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றோம்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சள் நிற குருத்து பூச்சி தான் வந்து அதிகப்படியான சேதத்தை வந்து உண்டு பண்ணுது. இந்த பூச்சை தான் நம்ம வந்து தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக இது வந்து எதுக்காக குருத்து பூச்சி தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த இளம் நிலையில் இருக்கக்கூடிய புழுவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டை வந்து துளைத்து அது உள்ளார சென்று உள்ளார உள்ள மையப்பகுதி இருக்கக்கூடிய பகுதியை வந்து சேதத்தை வந்து உண்டு பண்ணும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். நடு குருத்து காஞ்சி போவதால் இது வந்து குருத்து பூச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட தாக்குதல், அதாவது கொஞ்சமான மினிமம் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா நாற்றாங்கால இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டதுலேருந்து வந்து ஒரு 25 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட சேதாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தாலும் உங்களுக்கு தூர் பிடிக்கும் பருவத்திலும் பார்த்தீங்கன்னா சேதாரம் இருக்கும், கதிர் பிடிக்கும் படிவத்திலும் பார்த்தீங்கன்னா சேதாரங்கள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பூச்சி இலையில போய் மேலே உட்காந்து முட்டைகளை வந்து குவியலாக இட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து வரக்கூடிய புழுவு அப்படியே மெதுவாக இறங்கி தண்டுக்கு போய் தண்டில் வந்து துளையிட்டு உள்ளார போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி சாப்பிட்டு உள்ளாரே பார்த்தீங்கன்னா கூட்டுப்புழு நிலையம் அடையும். கூட்டுப்புழு நிலையம் நடந்த பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்த பூச்சிகளாக இது வந்து வெளியில் வரும். இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதோட வளர்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அறுவடை செய்த பிறகு கண்டிப்பாக நம்ம வந்து கோடை உழவை செய்யணும். கோடை உழவு செய்யும் போது அதை கீழே உள்ள தாள்கள்லாம் நம்ம மடக்கி உழுவுறதுனால இந்த பூச்சிகள் மறுபடியும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராமல் நம்மளால் தடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், நடவு செய்யும் போது நடுக்குருத்துகள் வந்து வாடி இருந்ததுன்னா அந்த நாற்றுகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி நடுவதற்கு முன்னால் நுனியை வந்து கிள்ளி விட்டு நடணும். இதோட முட்டைகள் வந்து குவியலாக இடும். எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையோட நுனி பகுதியில் தான் முட்டை வந்து குவியலாக இடும். அதனால மேலே உள்ள பகுதியை சுத்தமாக நம்ம கிள்ளிட்டு நடும்போது நம்ம முட்டையை வந்து சுத்தமாக அகற்றிட முடியும். அதே மாதிரி இங்கேயும் வந்து சிபாரிசு செய்யப்பட்ட அளவு தான் தலைச்சத்தை வந்து நாற்றங்காலாக இருக்கட்டும், நடவு வயலாக இருக்கட்டும், அப்போ வந்து நம்ம சிபாரிசு செய்யப்பட்ட அளவு தான் உரங்களை வந்து கொடுக்கணும். இதனில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியும் வந்து இரவு நேரத்தில் அதிகமாக நடமாட்டம் இருக்கும். அதனால நம்ம வந்து விளக்கு பொறிய வச்சு இந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம். இதனில வந்து பாத்தீங்கன்னா சில இந்த பூச்சியின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இருக்குது. அது பாத்தீங்கன்னா IR 8, IR 20, 26, 36, 40 மற்றும் 56 போன்ற நெல் ரகங்கள் வந்து தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள். இவற்றை நம்ம பயன்படுத்தியும் பாத்தீங்கன்னா இந்த பூச்சிகளை வந்து நம்ம சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும்.
1: சரிங்க சார், இப்போ குறிப்பாக இந்த குருத்து பூச்சி இதோட தாக்குதல் எப்படி இருக்கும், அப்புறம் இலை சுருட்டு புழுவோட பிரச்சனை, பச்சை தத்து பூச்சி, இந்த மாதிரியான

0: விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க, இலைப்பேன். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த கதிர்னாவாய் பூச்சி, கதிர்னாய் பூச்சியோட தாக்குதல் எப்படி இருக்கும் நெல் பயிரை பொறுத்த வரைக்கும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதையும் கொஞ்சம் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுங்க சார்.
1: ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பூச்சியிலே நாங்கள் வந்து சேர்த்துருக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் வந்து முன்னெடுத்து நிறையா சேதத்தை வந்து உண்டு பண்ணுது. லாஸ்ட் இயர் நாங்கள் கணக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 40% வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படுது. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வருடம் முழுவதும் நம்ம பயிரிட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து அங்கே இருக்கும். இந்த பூச்சை வந்து பல இடத்துல வந்து பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பச்சாலைன்னு சொல்லுவாங்க, இலையான்னு சொல்லுவாங்க, குரங்கு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சப்பி பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பூச்சியில வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன் வந்து இதை வந்து அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து ஊசி போன்ற ஒரு வாய் அமைப்பு இருக்கும். அந்த வாய் அமைப்பு மூலியமா சாரை வந்து உறிஞ்சி சாப்பிடும். இது வந்து கதிர் நாவாய் பூச்சி. கதிரில் வந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து சாரை உறிஞ்சும் சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மஞ்சள் நிறத்தில் புள்ளி மாதிரி தோன்றும், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருமை நிறத்தில் மாறும். அப்புறம் வந்து உள்ளார உள்ள சத்துக்களை வந்து பால் பிடிக்கும் தருணத்தில் உரியும் போது அந்த நெல்மணிகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து சுத்தமாக பதராக மாறிடும். இதுதான் வந்து இதோட வந்து முக்கியமான அறிகுறிகள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வயலில் உள்ள களைச்செடிகளை நம்ம வந்து அகற்றணும். ஏன் அகற்றணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து வருடம் ஃபுல்லாகவும் வயலில் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பருவ காலத்தில் எப்போ நம்ம நடவு செய்கிறோமோ 10 வாரங்களுக்குள் நெல் நடவு செய்தல் வேண்டும். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலம் தப்பி வந்து பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 10 வாரம் கேப்பில் எல்லாரும் ஒன்றா நடவு செய்யும் போது ஒரே மாதிரி உங்களுக்கு சீராக பூ பிடிக்கும், ஒரே மாதிரி மணிகள் வந்து பால் பிடிக்கும், நம்ம வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பால் பிடிக்கும் தருணம் இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்போ தான் நட்டுருப்பாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பூ பிடிக்கும் தருணம் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதிர்னாவாய் பூச்சிக்கு தொடர்ந்து உணவுகள் கிடைக்கும். அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இடத்துல பயிரிடுறவங்க ஒரே சீராக நடவு நடும்போது ஒரே சீராக சமயத்தில் பால் பிடிக்கும், மணி பிடிக்கும், அப்படி பருவம் வந்ததுன்னா நம்ம ஒரே கட்டத்தில் வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி இந்த பூச்சிகளை வெகுவாக நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி வந்து அதிக தழைச்சத்து இடக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகளும் இறைவிலங்கிகள், பிரிடேட்டர்னு சொல்லக்கூடிய இறைவிலங்கிகள் நாவாய் பூச்சியோட முட்டை இளம் பூச்சிகளை வந்து உணவாக உண்டு எண்ணிக்கையை வந்து குறைக்கும். அதனால தான் நம்ம எப்போதுமே ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டில் பூச்சிக்கொல்லிகளை முதன்மையாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. பூச்சிக்கொல்லி இல்லாத முறைகளை பயன்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் மட்டும் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தணும். முக்கியமாக பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது இயற்கை எதிரிகள் நம்ம வயலில் வந்து குறைஞ்சி போயிடும். அப்படி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதனால தான் நம்ம வந்து ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறையில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பயன்படுத்துறது பூச்சிக்கொல்லி இல்லாத முறையை பயன்படுத்த வேண்டும்.
0: இப்போ விவசாயிகள் அதிகமாக இப்போ சமீபத்தில் பாதிக்கப்படுறது ஆனைக்கொம்பன்னி. இந்த ஆனைக்கொம்பன்னினால நிறைய பாதிப்பு வருது, எல்லா பகுதிகளிலுமே அதுக்கான தாக்குதலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆனைக்கொம்பன்னி அப்படிங்கிறத குறித்து நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அந்த ஆனைக்கொம்பன்னியை எப்படி அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம, அதனால் என்ன பாதிப்பு வரும், எப்படி சமாளிக்கலாம், அதை கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
1: சரிங்க சார். இப்போ சமீப காலத்தில் வந்து நிறைய பூச்சிகள் வந்து நெல்லை தாக்கக்கூடிய நிலையை வந்து அடைஞ்சிருக்குது. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஆனைக்கொம்பன் ஈ வந்து நம்ம சொல்லலாம். குறிப்பாக வந்து 21லேருந்து 30% உங்களுக்கு வந்து வெப்பநிலையும் 60லேருந்து 80% ஈரப்பதமும் கொண்ட வானிலை இருந்ததுன்னா இது வளர்ச்சிக்கு வந்து மிக மிக உதவும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதோட எண்ணிக்கை வந்து வயலில் வந்து அதிகமாக இருக்கும். இது ஆனைக்கொம்பன் ஈ அது ஆனைக்கொம்பன் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்கிற தூர்களை தான் வந்து முதல்ல இது வந்து தாக்குது. தூரோட உள்ளார பகுதிக்கு சென்று வளர்கிற பாகத்தில் வந்து உணவாக உட்கொள்ளும். உள்ளார உள்ள உணவு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். இவ்வாறு தாக்கப்பட்ட தூர்கள் வந்து வெண்மையாகி அப்படியே இலைகள் வராமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை தந்தம் மாதிரி வெளியில் வரும். அப்படி இல்லைன்னா வெங்காய இலை போல் குழலாக வெளியில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ புழுவானது அது உள்ளே இருந்து அது உள்ளே வளர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்த நிலையில் இருக்கிறது இந்த ஆணை கொம்பு மாதிரி வர்றதோட முடிவுலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இதோட அறிகுறிகள், தாக்குதல் அறிகுறிகள். இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டோம்னா 10% வெள்ளித்தண்டுகள் நான் வெங்காய இலைகள் இல்லைனா ஆனைக்கொம்பன். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து உயிரியல் முறை கட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எஸ்டர் ஒரைசே அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணியை வந்து பயன்படுத்தி இந்த ஆணை கொம்பன் தாக்குதலை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே

0: முன்கூட்டியே வந்து நிலத்தை உழுவுறது வந்து ஒரு உழவியல் முறை. அதே மாதிரி வந்து அது பூச்சிகளில் இருக்கக்கூடிய மாற்று பயிர்கள், வரப்பில் இருக்கக்கூடிய புல் வகைகள், மாற்று பயிர்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அகற்றணும் அப்படின்னா இதோட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராமல் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து புற ஊதா விளக்கு பொறிகளை வைக்கிறது மூலியமாகவும் இந்த பூச்சிகளை வந்து நம்ம கவர்ந்து அழிக்க முடியும்.
1: சரிங்க சார். அதாவது இப்போ நெல்லை போடுறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம நினச்ச மாதிரி அறுவடை எடுக்கணும். அதுக்கு வந்து குறிப்பாக இந்த பூச்சிகளோட தாக்கத்தில் சரியான முறையில் நம்ம கட்டுப்படுத்தணும், அது என்ன பூச்சின் முறையில் தெரிஞ்சுக்கணும், அறிகுறி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் நம்ம வந்து அதை சரியான முறையில் மேலாண்மை பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஏன்னா இப்போ பருவநிலை மாற்றம் அது இதுன்னு வரும்பொழுது புது புது தாக்குதல் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆனைக்கம்பனியெல்லாம் இப்போ தான் சமீபத்தில் தான் வந்திருக்கு, இந்த மாதிரி தாக்குதல் வந்து நெல்லில் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒருங்கிணைந்த முறையை பயன்படுத்தும் பொழுது வெறும் பூச்சிக்கொல்லியை மட்டும் நம்பி இல்லாமல் குறிப்பாக இயற்கை முறையில் பூச்சி விரட்டிகள் என்னென்ன இருக்கோ அந்த பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துறதன் மூலமாகவும் இல்லை விளக்கு பொறிகள் இதெல்லாம் பயன்படுத்துறதன் மூலமாகவும் நம்ம எந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும்னா நம்ம செலவையும் குறைக்கலாம், பொருளாதார இழப்பையும் ஓரளவுக்கு எதிர்கொள்ளலாம். அதுக்கான நிறைய தகவலை சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாங்க சார்?
0: என்னோட அலைபேசி எண் 9952549070.
1: இன்னொரு முறை சொல்லிடுங்க சார்.
0: 9952549070.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி சார்.
2: கண்மணி, கண்மணி
3: சொல்லுக்கா.
2: ஆடுதுற தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் முத்துக்குமரன் அவருங்க சொன்ன மேலாண்மை முறைகளை கேட்டல்ல?
3: கேட்டேனே, நல்லாவே கேட்டேனே.
2: இதுல நீ எதையாவது முறையா செஞ்சிருக்கியா?
3: செஞ்சிருக்கேன்.
2: என்ன, நீ இழுக்கறத பார்த்தாலே தெரியுதே. சரி சரி, தண்ணி இருக்கேன்னு
3: அதிகமா பாய்ச்ச கூடாது,
2: உரம் இருக்கேன்னு
3: தேவைக்கு அதிகமா போடக்கூடாது,
2: பயிர் சாகுபடிக்கு முன்னாடியே
3: கோடை உழவு செஞ்சிடணும்,
2: பூச்சி தாக்குதே பூச்சி தாக்குதேன்னு சொல்லிட்டு
3: ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறத விட இயற்கை முறைகள்லயே பூச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும்.
2: இந்த மாதிரி மேலாண்மை முறைகளை நீ சரியான நேரத்துல சரியான அளவுல செஞ்சாலே முக்காவாசி பூச்சி பிரச்சனையே நீ தவிர்த்துட்டு நெல்லுல நல்லபடியா மகசூலை எடுக்கலாம், லாபத்தையும் அதிகப்படியா ஈட்டலாமே.
3: ஆமாங்கோ, இனி எப்படி பண்றேன்னு பாரு.
2: பாக்கத்தானே போறேன்.
3: என்னக்கா, வந்த வேலை முடிஞ்சது கிளம்புன்னு சொல்லாம சொல்றியோ?
2: புரிஞ்சா சரி.
4: இதுவரை நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதற்கான மேலாண்மை முறைகளையும் பகிர்ந்து கொண்டார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் முத்துக்குமரன் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது
1: நேய உறவுகளுக்கு வணக்கம். கரூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் வானகம் இணைந்து நடத்தும் கரூர் இயற்கை வேளாண் திருவிழா இது 3ஆம் ஆண்டு நடக்கும். நாள் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல் இரவு 7 வரை. நடக்கும் இடம் கரூர் கொங்கு திருமண மன்றம், கோவை ரோடு. நண்பர்களே, இதில் முருங்கை, பாரம்பரிய நெல், சிறுதானியம் இவற்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுதானியத்தின் மூலம் உணவு வகைகள் எப்படி தயாரிப்பது என்ற பயிற்சியும் நடைபெற இருக்கிறது. இயற்கை அழகு சாதன பொருட்கள் கண்காட்சி, விதைகள் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு அரங்கம், எண்ணெய் இல்லாத வேக வைக்காத உணவு வகைகள், புதிய விவசாய நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வு, இவை அனைத்தும் ஒரே இடத்தில் ஒரே நாளில் நடைபெற இருக்கிறது. தொடர்புக்கு 96001 400 41. நண்பர்களே, விவசாயம் சம்பந்தமான இயற்கை விவசாய பொருட்கள் தயாரிப்பவர்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பொருட்களை கண்காட்சிப்படுத்தலாம். பலன் பெற அன்புடன் அழைக்கின்றோம். கரூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கம். தொடர்புக்கு 96001 400 41. நன்றி.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்கொழி கச்சை.
3: நேரம் 8 நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா ஸ்பெயின் இடையே பொருளாதார

பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு 5 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் முதற்கட்டமாக ஸ்பெயினில் அந்நாட்டு வர்த்தக பொருளாதாரத்துறை அமைச்சரை சந்தித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறை சார்ந்த ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக திரு பியூஷ்

0: ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக்ஸ் மூன்றாவது சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நாளை துவக்கி வைக்கிறார். வரும் 17 தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1600 மேற்பட்ட அரங்குகளில் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தப்படும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை வெளிப்படையான முறையிலும் விதிகள் அடிப்படையிலும் மேம்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் உறுதியுடன் செயல்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டோக்கியோவில் நடைபெற்ற 8வது பாதுகாப்பு கொள்கை பேச்சுவார்த்தைகளின் போது இரு நாடுகளும் பிராந்திய சர்வதேச பாதுகாப்பு சூழல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழு பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப புத்தாக்கம், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டது. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தையும் அவ்வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய இ சேவை மையத்தையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். 73,000 குடும்பங்களுக்கு புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் சார்ஜிங் நிலைய செயல்பாடுகளை கேட்டறிந்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ராமநதி அணையில் உள்ள பூங்காவை சீரமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சென்னை நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காலை உணவு திட்ட செயல்பாடுகளை பார்வையிட்ட அவர் உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் தயாரிப்பு குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் மாணாக்கருக்கு பாதுகாப்பான தரமான கல்வி சூழலை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் 1,28,00,000 ரூபாய் மதிப்பிலான தொழில் கடன் ஒப்புதல் ஆணைகளை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மாவட்ட தொழில் மையத்தில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கடனுதவி விண்ணப்பங்களை பரிசீலித்து இளைஞர்கள் கடனுதவிகளை விரைந்து பெற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் 32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வடகண்டம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று திறந்து வைத்தார். 13,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட எட்டியலூர் பொது விநியோக மைய கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காகவும் கால்நடைகளின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டும் சிறப்பு நனைப்பாக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. 15 நாட்களுக்கு மொத்தம் 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஈரோடு, மொடக்குறிச்சி, கொடுமுடி வட்டங்களில் உள்ள 15,743 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் இது தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கிய அவர் பொதுமக்களின் ஒத்துழைப்பே இந்த கணக்கெடுப்பின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்றார். தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கல்வி உதவித்தொகை, தொழில் கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 718 மனுக்களை பொதுமக்களிடமிருந்து ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். ஜகார்த்தாவில் நடைபெறும் 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 5 வீராங்கனைகளும் ஆடவர் பிரிவில் 3 வீரர்களும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் 7 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்காவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது FIFA 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Latest FIFA World Cup 2026 update.
3: World Football Update from the BBC.
4: Hello, I'm Conor O'Grady at the BBC Sports Centre with the latest World Cup news. The former England captain Wayne Rooney says for the current group of players, we'll have to be on top of their game to stop Lionel Messi in the World Cup semi-final. England will face Argentina in the last four of the competition on Wednesday after a 2-1 win over Norway after extra time on Saturday.

0: இரவை இனிமையாக்கும் இசையோடு இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: கரூர் மாவட்டம் குளித்தலைவட்டம் திம்மாச்சிபுரத்துல இருந்து விஜயா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க விஜயா அம்மாக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: கருணா படத்துல இருந்து எஸ் ஜானகி அம்மாவும் எஸ்பிபியும் பாடின பாட்டு மௌனமே.
0: மலரே மௌனமாவா?
1: மலரே மௌனமா.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாமா? இனிப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: மகாண்டி.

0: 8:18:42 இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: ஆ வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சமயபுரம் சர்வேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா, உங்க நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கும்.
0: தொடர்ந்து கேளுங்கம்மா, மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில சகோதரி என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: எனக்கு 3 பிறையிலிருந்து கண்ணே கலைமானே கன்னிமானி அப்படிங்கிற பாட்டு வேணுங்க.
0: பாடல் வருது கேட்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்மா.

0: 8:23 நேரில் கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் இரவு பொழுதை இனிமையாக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த தவிர்ப்பு பலத்திருக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். யார் எங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் வெங்கடாசலபுரத்துல இருந்து பிரியன் மாணவர் நான் பேசுறேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்றீங்க?
1: நான் 11th படிச்சிட்டு இருக்கேன் மேடம்.
0: 11th படிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா.
1: ஹோம்வொர்க்
0: எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: புரியல.
0: ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா? பாடல் கேட்க வந்துட்டீங்களே.
1: முடிச்சாச்சுங்க மேடம், வந்ததுமே அதான் ஃபர்ஸ்ட் வேலை.
0: ஃபர்ஸ்ட் அதான் வேலை. சூப்பர் சூப்பர் ஸ்டூடண்ட் அப்ப நீங்க.
1: ஆமா மேடம்,
0: சிறப்பு சிறப்பு. ஓகே.
1: எனக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணிய சார் இருப்பாருன்னா, கேளடி கண்மணி படத்துல இருந்து மண்ணில் இந்த காதல் என்று பாடல் போட போடும்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். எப்படி மூச்சு விடாம பாடல் ட்ரை பண்ணுவீங்களா? அந்த பாடலை பாடிருக்கீங்களா கூடவே?
1: கேட்டிருக்கேன் மேடம், பல தடவை தான் கேட்பேன்.
0: பல தடவை கேட்டிருக்கேன், ஆனா முயற்சி பண்ணது இல்லையா?
1: பண்ணுவேன் மேடம்.
0: நல்லது நல்லது. சரிப்பா, உங்களுக்கான பாடல் கொடுத்த எல்லாம் இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி மேடம்.

0: 8:28:42 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியுடன். இது நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களின் விருப்ப பாடல்களை நேரலையில் நீங்களும் கேட்டு பெறலாம். அந்த வகையிலே இப்பொழுது பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் திருமணம் மேடம் சொல்லி பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா. என்ன பாடல் வேணும் சகோதரிக்கு?
1: என் தங்கை கல்யாண படத்துல இருந்து தோல் மீது தாலாட்ட சார்.
0: உங்களுக்கு உங்க அண்ணன் அப்படி ரொம்ப தாலாட்டு பாடி உங்களை வளர்த்தாரோ அப்படி?
1: ஆமா சார், அண்ணன் ரொம்ப பாசமா இருப்பார் சார்.
0: இன்னைக்கும் அண்ணன் என்னோட சொல் பேச்சு படி தான் இருக்கிறீங்க, கேக்குறீங்க?
1: அண்ணன் நிறைய சொல்லுவாங்க, அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. ஆனா இப்ப அண்ணன் உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாங்க.
0: அவரோட நினைவுகள்ல தான் அந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படி?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சரி, இந்த காலத்துல அண்ணன் தங்கை உறவு முறையில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: இந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொருத்தங்க அண்ணன் வந்து, அதாவதுங்க இப்ப எல்லாம் அண்ணன் உதவி செஞ்சாதான் தங்கை வந்து அவங்கள வந்து பாசமா இருக்காங்க. அண்ணன் உதவி செய்யலன்னா அவங்க கிடக்குறேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க.
0: காலம் மாறி போச்சு.
1: ஆமா சார், காலம் மாறி போச்சு சார். அண்ணன் அதாவது பாசத்துக்குன்னே இருக்கிறாங்க சில பேரு, சில பேரு பணத்துக்காக இருக்காங்க. நாங்களாம் வந்து பாசம் தான் சார் எங்களுக்கு முக்கியம், எனக்கெல்லாம்.
0: சரிங்க மேம், பாசத்தோட அந்த பாடல் கேக்கு வருது, கேக்கலாமா?
1: ஆமா சார், கேக்கலாம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.

0: இந்த இனிய இரவு பொழுது ஒரு அற்புதமான ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி இந்த பாடல் ஒலிச்சிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்முடைய இணையக்கூடிய நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்குறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பிரியா மேடம் அவர்களுக்கும் சுரேசர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: யார் எங்க இருந்தீங்கய்யா?
1: நிகழ்ச்சியில் இணைவது சுகுமார், ஆந்திராவிலிருந்து.
0: நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: இது ஜானி திரைப்படத்துல இருந்து எஸ் ஜானகி அவர்கள் பாடிய காற்றில் என்னும் கீதம், அந்த பாடல் ஒளிபரப்புங்க.
0: நிச்சயமா ஒரு அற்புதமான பாடல். அதாவது ஜானகி அம்மா அவர்களோட ஒரு சிறந்த 10 பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த பாடல் நிச்சயமா அதுல இருக்கும்.

0: இல்லையா?
1: ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். நேத்து கூட நான் ட்ரை பண்ணேன், நீங்க நீங்க வழங்கிய நிகழ்ச்சியில் நேத்து கூட இனிய இரவு இசை நிகழ்ச்சியில அவ்வளவு அருமையா அந்த ஜானகி அம்மா பாடல்கள் நிறைய போயிட்டு இருந்துச்சு.
0: ஆமா ஆமா,
1: நான் நேத்துல இருந்து கேட்கலாம் கேட்கலான்ட்டு கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு கிடைச்சிருக்கு.
0: அதனால இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படியா?
1: ஆமாங்க ஆமாங்க.
0: நன்றி நன்றி உங்களுக்கான பாடல்கள்.
1: நன்றி.

நேரம் 8:40:35. இரவு இசை இனிமை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மற்றும் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனது விருப்ப பாடல்

0: பதிவு செய்ய காத்திருக்கும் அன்பு உள்ளம். வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கீதா நாகராஜன் சார்.
0: கீதா நாகராஜன், அருமையா இருக்கீங்களா? சரி, என்ன செய்றீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா?
1: முடிச்சிட்டு வீட்டுல வந்து வேலை பார்த்துருக்கேன் சார். வேலை பார்த்தீங்களா? சாப்பாடு தான் வேலை.
0: அதானே, வீட்டுல வந்து வேலை பாக்குறீங்கன்னு இல்ல, சில பேர் வந்து வீட்டுல வந்து மனைவிக்கு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, உதவியா?
1: என்ன
0: பாடல் ஐயாவுக்கு? இப்ப வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு கேப்போமா?
1: நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: பொன்மலைப்பட்டிலிருந்து தாமல செல்வராஜ் பேசுறேங்கம்மா.
0: மகிழ்ச்சிங்க ஐயா. என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அரண்மனை கிளி படத்துல இருந்து ஜானகியம்மா குரல்ல ஒரு இனிமையான பாடல் கொடுங்கம்மா.
0: நிச்சயமா பாடல் வழங்கி எல்லாம் இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: சரிம்மா. வான்மதிய பாடல் கொடுங்கம்மா.
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்மா.

0: நேரம் 8:53. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்களின் விருப்ப கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அடுத்ததாக இணைப்பில் வந்திருக்கிறார் ஒரு அன்பர். பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னே அப்படின்னு. நீங்க யார் பேசுறீங்க? வருவதற்கு முன்னாக பலத்த காற்று வந்துகிட்டு இருக்கு. பயங்கர காற்றா?
1: காத்து பயங்கரமா இருக்கு சார். அந்த மாதிரி
0: இருக்கு. பகல்ல அடிச்ச வெயிலுக்கு இப்போ ஒரு நல்ல காத்து.
1: ஆமா சார், காத்துட்டு இருக்கு சார்.
0: எல்லாம் நல்லா இருக்கும். நௌஷாத்தையா எப்படி இருக்கிறீங்க? அனைவரும் நலமோடு இருக்கிறோம். மகிழ்ச்சியை நன்றி.
1: எனக்கு இந்த உதயகீதை பார்த்து ஜானகி அம்மா பாடு பாடுநில பாடு சார்,
0: ரொம்ப பிடித்த பாடல் அது.
1: ஆமா சார், எல்லாத்துக்கும் பிடிச்ச பாடு சார்.
0: எல்லாருக்குமே பிடித்த பாடல் தான்.
1: ஆமா சார், ஜானகி அம்மா பாட்டு.
0: சரி, நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது, எல்லோரும் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: ஓகே, தேங்க்ஸ் சார்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் இரவு 9 மணிக்கான நியூஸ் அட் 9.

0: गंगानगर, हिसार, मुरादाबाद, गोरखपुर, मुजफ्फरपुर, बालोरघाट एंड देन ईस्ट साउथ ईस्ट वर्ड्स टू मणिपुर. एज पर आईएमडी, हॉट एंड ह्यूमिड वेदर कंडीशंस आर लाइकली टू प्रिवेल ओवर ओडिशा, तमिलनाडु, पुडुचेरी एंड कराईकल टुमारो, वाइल कोस्टल आंध्र प्रदेश इज एक्सपेक्टेड टू एक्सपीरियंस हीट वेव कंडीशंस. इन दिल्ली, आईएमडी हैज फोरकास्ट पार्शली क्लाउड स्काई एंड स्ट्रॉन्ग सर्फेस विंड्स टुमारो. अकॉर्डिंग टू द आईएमडी, मैक्सिमम टेम्परेचर इज एक्सपेक्टेड टू हावर अराउंड 36 to 38 डिग्री सेल्सियस, वाइल मिनिमम टेम्परेचर विल बी अराउंड 28 डिग्री सेल्सियस इन द नेशनल कैपिटल.
1: In women's cricket, Indian team led by Harmanpreet Kaur today recorded a historic win in one-off test against host England at the Lord's. India defeated England comfortably by 270 runs in first ever women's test held at Lord's. Chasing a target of 457 runs, the hosts were all out for 186 in the second innings before lunch on day 4. For India, Sneh Rana took 4 wickets while Sayali Sadghare, Kranti Gaur and Deepti Sharma bagged 2 wickets each. India had declared the second innings at 341 for 7 yesterday at the stroke of tea, giving a target of 457 runs. Indian boxers remained a strong force at the Asian Under-19 and Under-23 championships, with 16 of them advancing to the finals across men's and women's categories in Jakarta. In the Under-19 women's category, 8 boxers reached finals today. Earlier in the Under-23 women's category, 5 Indian boxers progressed to the finals. In the Under-23 men's category, 3 Indian boxers advanced to the finals. India also added 7 bronze from semi-final finishes. And now, before we end the bulletin, the headlines once again. India and US engaged for balanced and commercially meaningful trade pact, says Commerce and Industry Minister Piyush Goyal, dismisses media reports of deadlock in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37% during first quarter of current fiscal. Former AAP leader Tahir Hussain and 4 others convicted for killing of IB officer during 2020 Delhi riots. The US and Iran exchange another wave of strikes as dispute over control of Strait of Hormuz raises tension in the region. In cricket, India scripts history beating England by 270 runs in first ever women's test at the Lord's. And 16 Indian boxers enter finals at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
2: Neram 9:15.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், எந்த மாதிரியா அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
4: வணக்கம்.
3: வேர்ல்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்றாங்க?
4: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலா அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடியது வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில், கண்ணில், காதில், முகத்தில், கையில், கால்களில், எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்புண் சிகிச்சை, முக்கியமாக தீப்புண் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இது தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் கார் விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும் டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம், அப்ப மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதான் அப்புறம் வந்து உலக லெவலில் எல்லாருமே ஏத்துக்கிட்டு ஜூலை 15 உலக பிளாஸ்டிக் சரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
5: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக்

0: சர்ஜரி பத்தி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்ப உருவாயிருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதுல குறிப்பா இந்த பட்டாசு தொழில வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாததா ஆயிடுது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கு, அதே சமயம் மற்றவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க. ஒன்னு டிராமா, அதனால உருவாகக்கூடியது, தீக்காயம்னால ஏற்படக்கூடியது. அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள், ஆனா இப்ப பெரும்பாலும் யோசிக்க என்ன யோசிப்பாங்கன்னா, அழகு கலை தான் ஃபேஸ சரிப்படுத்துறதுக்கு, நோஸ சரிப்படுத்துறதுக்கு, இப்படி எல்லாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதற்கான தேவை என்ன உருவாகிறது?
1: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டுல ஒரு பிளவோட பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். சோ குழந்தை வந்து சரியா பால் கூட குடித்து வளர முடியாது. ஏன்னா பால் குடிக்கணும், அந்த சக் பண்றப்போ சுத்தி ஏர் எதுவும் இல்லாம வெறும் பால் மட்டும் சக் பண்ணும். ஆனா இந்த மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். சோ அப்பமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லா இருக்கும், அன்னம் பேலட் அப்படி சொல்றேன், அதுல ஓட்டம் இருக்கும், அங்க நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும், மூக்குல நிறைய வித்தியாசம் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாம போகும், இந்த மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளது, பிறவி வேறுபாடுகள், அதற்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
0: இப்ப குழந்தைகள் இருக்கவங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாசத்துக்குள்ளே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளா இருக்கு, ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கும் இல்லாம, அடலசன் ஸ்டேஜும் இல்லாம, குழந்தை பருவமும் இல்லாம இருக்கக்கூடியவர்கள், ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்ட்ரு ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியுமா?
1: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில புரோட்டோகால் உண்டு, இதை இந்த வயசுல பண்ணணும், ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில புரோட்டோகால் உண்டு. இன்னொன்னு, நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசுல வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். சோ அந்த 6 வயசு 7 வயசுல ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தா பள்ளியில் அவர் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. சோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாட்டு வரும். சோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
0: இதுல ரைனோபிளாஸ்டி, லிப்போசக்ஷன், அதே போல வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: இப்போ ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்தலுக்கு காற்றை உள்ள கொண்டு போறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் முக்கியமான வேலை. ஆனா சில சமயம் அடிபட்டதுனாலயோ அல்லது ஒரு பிறவிலையோ அந்த மூக்குல உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவுல உள்ள செப்டமா இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமல்லா என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலயும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்ப எல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லயே அவங்களுடைய மூக்க வந்து நாங்க வடிவமைச்சு கொடுக்கலாம். சோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால பண்ணி தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்து இல்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
0: அடுத்தது அந்த லிப்போசக்ஷன் வந்து காமனா இப்ப சொல்லக்கூடிய இருக்கு, இந்த ஒபிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய,
1: கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பயன்படுத்துறோம், எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்திலயும் நம்ம அது ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துறோம், வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமா வந்துருது. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றதுனால உடம்புல வந்து ஃபேட் நிறைய போயிருது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனால எக்ஸஸா உள்ள இடத்துல லைபோசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் உறிஞ்சிடலாம். அது முன்னாடி எல்லாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மெஷின் வச்சு பண்ணுவோம், இப்ப எல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டன்ட் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாவும் போகும். சோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமா கொழுப்பு இருக்கக்கூடிய என்ன, வயிறு பகுதி, அக்கடி தொடைப்பகுதி, அப்புறம் பின்பகுதிகள், இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைபோசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
0: இல்ல இப்ப இந்த லைபோசெக்ஷன் நீங்க சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகைதானா?
1: பொதுவா லைபோசெக்ஷன் வந்து எந்த இடத்துலயும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உறிஞ்சிருந்து கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிருங்க, ஆனா அதுக்கு மேல உள்ள ஸ்கின் வந்து

0: அப்படியே தான் இருக்கும். ஸ்கின் வந்து உறிஞ்ச முடியாது. அப்ப ஸ்கின் வந்து போல்ட் ஆயிருக்கும். கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்னு போல்ட் ஆயிருக்கிறது அது அழகு இல்ல, அதுவும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னா அது கொஞ்சமா ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக், இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
1: இப்ப டாக்டர், நிறைய பேர் என்னன்னா நிறைய அழகு கலை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த லைபோசெக்ஷனையும் டம்மி டக் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அது சில நேரத்தில் ஆபத்துல போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காம இல்ல முறையான சர்ஜன்ட்ட போகாம இது மாதிரி பண்றாங்க, யாரிடம் இந்த மாதிரி லைபோசெக்ஷனோ டம்மி டெக் போன்ற இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்?
0: இது சார்பா உலகளவில் பண்ணக்கூடியவங்க ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைபோசெக்ஷனா இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எல்லா இடத்துலயுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட்டு வச்சு நிறைய டாக்டர்கள் படிச்சு வராங்க. அதனால இப்ப எல்லா ஊர்லயுமே டயர் 1, டயர் 2, டயர் 3, ஈவன் டாலு ஹெட் குவார்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. சோ முறையா படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றது இல்ல. இன்னொன்னு மற்றவங்க நம்ம யோசிச்சுக்கணும், இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தான், ஒபிசிட்டி அப்படிங்கிறது. சோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும். நீங்க ஒரு ஆபரேஷன் லைபோசெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸா இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கூடயே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும், அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்த உறையாம இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான தைராய்டு, இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்படுற பேஷண்ட் யாராவது ஒரு மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்ல டாக்டர், 3 நாள் தான் லீவ் டாக்டர், இந்த 3 நாளைக்குள்ள நான் ஆபரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா ஆபரேஷனும் அப்படி செய்ய முடியாது. சோ இது போன்ற ஆபரேஷன்லாம் நிதானமாக யோசிச்சு அவங்கள நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க 3 நாட்களுக்குள்ள வரணும், அவசரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்?
0: அதாவது நம்ம என்ன சர்ஜரி அப்படிங்கறத பொறுத்துதான். இப்ப வந்து ஒரு விரல வந்து துண்டா வெட்டி எடுத்துட்டு வராங்க, அத வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கிறோம். நீங்க செய்தித்தாள்கள்லாம் அப்பப்ப பாப்பீங்க, அரசு மருத்துவமனையில் இது நிறைய நடக்கும். சுமார் எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஒரு கைய ஒட்ட வைக்கணும் அப்படின்னாலே மினிமம் 5-6 hours ஆகும், 12 மணி நேரம், 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணிருக்கிறோம். இப்ப லைபோசெக்ஷன் ஒரு சின்ன போர்ஷன்ல பண்றீங்க, இப்ப கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜ்ல அதுவும் லைபோசெக்ஷன் தான். அதை நாங்க பண்றது ஒரு 1 hourல பண்ணிடுவோம். அதே இது பாடி ஃபுல்லா நம்ம லைபோசெக்ஷன் பண்ணா 6-8 hours ஆகும். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்துல பண்ண முடியும். யூஸ்வலா எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான், ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்க அவசரம் இல்லாம நிதானமா பண்ற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய ரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்க கண்ணுல பூத கண்ணாடி ஜீஸ் அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்பெருக்கி கண்ணிலேயே அட்டாச் பண்ணக்கூடிய உருப்பெருக்கி, சோ அதெல்லாம் நிதானமா டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான். கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்ம வந்து
1: இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, 2 துண்டா இருக்கு அப்படின்னு தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சூழல் வருது, வண்டி தரைச்சு கீழே போய் விழுந்து அதுல இருந்து வராங்க, அந்த ஸ்கின் பீல் ஆகி வராங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள்ல என்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும்? ஒன்னு. ரெண்டாவது, அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது என்ன?
0: இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து பேஷண்டுடைய ஜெனரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய அவங்க கான்சியஸா இருக்கிறாங்களா, வரும்போது பேசுறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டு இருக்கு. இப்ப அன்கான்சியஸா இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினா பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டு இருக்கும். சோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒண்ணு இல்ல, நியூரோ சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேற என்ன காரணத்துலாம் இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்ப நம்ம உள்ள வரும்போதே அவங்களுடைய பிபி, அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பாக்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி கடையான்னு சொல்லக்கூடியதுல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம முதல்ல வந்து வி ஹவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் தென் த லிம், உயிரை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் உடம்ப காப்பாத்துவோம். சோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், எமர்ஜென்சி.

0: ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனையிலும் எல்லா தனியார் மருத்துவமனையிலுமே எமர்ஜென்சி ரூம் இப்ப ER அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ எமர்ஜென்சியில லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மல் ஆக்கி பல்ஸ் நார்மல் ஆச்சு. கூட வந்து வழக்கம் போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம், கூட கீட்டர் ரோட்ல எல்லாரும் தான் போறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்ததும் அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதுல டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் மயங்கி இருப்பாரு. அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, இப்போ அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அல்லது பிரெயின்ல எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க, அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டா வந்திருக்கலாம், அதுல கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு இதுக்கே ஒரு 2-3 hours ஆயிரும். ஐவி லைன் என்ன சொல்ற செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்டும் எமர்ஜென்சில வர்றாங்கன்னா நாங்க வந்து ABC அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ள போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா பிரீத் பண்றாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, பிளீடிங் எங்க இருந்தா அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐவி லைன் போட்டு இது பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது என்ன நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் என்ன தேவை. போன் எல்லாம் கூட நிறைய பிராக்சர் ஆர்த்தோ டாக்டர் சொல்லுவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த ரத்த நாளங்கள் கட்டாயிருக்குதா அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள் எதுவும் கட்டாயிருக்குதா அதை நம்ம ரெடி பண்ணணும், ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச் பண்ணி விட்டுலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்திலிருந்து சதை எடுத்து அது மேல வைக்க வேண்டியது வரும், அல்லது வேற இடத்திலிருந்து தோல் எடுத்து போகணும், அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்ட் ஃபிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கறது ஒரு 5-6 hoursல இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல சில சமயம் 1-2 months கூட இருந்து ஸ்டே பண்ணுவாங்க.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 kHz.
3: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: December 3rd, 1865.
1: December 7th, 1903.
2: January 2nd, 1920.

0: நாள் அவன் அவுட் ஆகன் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு
1: கிட்ட
0: போய் வாங்கினேன் கீழே வச்சுட்டு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: இதுவரை இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நனைத்துச் சென்றது இனிய ராகம்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் விசாகா ஹரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் முதலாவதாக தத்துவமறிய தரமா என தொடங்கும் பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய பாடல். ரீதி கவுளை ராகம் ஆதிதாளம்.

0: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலிந்துவோ என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, காந்தாமணி ராகம், ஆதி தாளம்.

0: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.
1: அரங்கிசையில் அடுத்த பாடலாக கோவர்த்தன எனத் தொடங்கும் தீக்ஷிதர் கிருதி, ராகம் ஹிந்தோளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசையில் விசாகா ஹரி அவர்களின் பாட்டு. என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி ராமணி சமான மேவரு என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை கரஹரப்பிரியா ராகம் ரூபகதாளம்.

0: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
1: அரங்கிசையில் நிறைவு பாடலாக கண்டேன் கண்டேன் என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் இயற்றிய பாடல் பாகேஸ்ரீ ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசையில் விசாகா ஹரி அவர்களின் பாட்டு. என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.